எட்டத்தைக்கும் இன்னிசை சாரலால் நம்மை நனைய செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். திரைப்பட பக்தி பாடல்களால் நம் மனங்களையும் நம் இல்லத்தையும் பக்தி மனம் பரவ செய்ய வருகிறது இதோ பாடல்கள்.

இறையரலோடு இணைந்திருக்கும் நேரம் 5:35. இசையமுதம் நிகழ்ச்சியில் திரைப்பட பக்தி பாடல்களால் நம் மனங்களை மயக்கி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

இசையமுதம் கேட்டு மனம் மனங்களை பக்தி மனம் பரவ செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

சித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம்.

இசையமதத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில்

இசையமுதத்தால் இணைத்திருக்கிறது நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் திரைப்பட பக்தி பாடல்களால்

கண் காட்டி நடித்தாளே எல்லையிலே, சமயத்தில் வந்தாள் சமயபுரத்தாள், குளிர் சந்தனத்தை தந்தாள் அபயகரத்தாள், சமயத்தில் வந்தாள்.

அன்புடைத்து கை கொடுத்தாள் முண்டக கண்ணி, கடற்கரையில் தவம் இருந்தாள் குமாரி கண்ணி. என் கண் துடைத்து கை கொடுத்தாள் முண்டக கண்ணி. நடப்பதெல்லாம் நடக்கட்டும் விதியாகும், சிவநாயகியால் துணை இருப்பாள் அது போதும். நடப்பதெல்லாம் நடக்கட்டும் அது விதியாகும், சிவநாயகியால் துணை இருப்பாள் அது போதும். காத்திடுவாள்.

0: திரைப்பட பக்தி பாடல்களால் நம் மனங்களிலும் நம் இல்லத்திலும் பக்தி மனம் பரவ செய்தது இசையமுதம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5:30. இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். செய்திச் சுருக்கம் வரும் வரை இணைந்திருங்கள் காற்றலையோடு.
1: நேர்களே, நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக

அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் அருகே தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அதிஉயர் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்பொழுது கேட்டுவிடலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் செயல்படும் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-2027 நிதியாண்டிற்கான புதியதாக விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட செய்தி ஒன்று குறிப்பிடுகிறது. இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ₹50,000, இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ₹25,000 வீதம், இரண்டு குழந்தைகளுக்காக மொத்தம் ₹50,000 ரசீது வழங்கப்படும். அதேபோல் அந்த குடும்பத்தில் மூன்று பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு 25,000 வீதம் என்று மூன்று பெண் குழந்தைகளுக்கு மொத்தமாக 75,000 வைப்பு தொகை ரசீதாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பின்னர் முதிர்வு தொகையை பெறுவதற்கு அக்குழந்தையின் வைப்பு தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கி கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலரை அணுகலாம். குறித்து மேலும் விவரங்கள் பெறுவதற்கு மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், விருதுநகர் மாவட்டத்துக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். அல்லது தொலைபேசியில் 04562-2527-01 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு பேசலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி தெரிவிக்கிறது. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: This is Akashvani. The news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has emphasized the importance of maritime strength in the modern world, stressing that strong maritime capabilities are a deciding factor for countries' economic and strategic influence. He stated that India fully understands this reality and is preparing itself accordingly.
3: 2014 तक भारत करीब 700 करोड़ रुपए के रक्षा उत्पादों का निर्यात करता था. आज यह आंकड़ा बढ़कर करीब 40,000 करोड़ रुपए पहुंच रहा है. भारत में बने रक्षा उपकरण अब दुनिया के 80 से अधिक देशों तक पहुंच रहे हैं.

0: அந்த பையனை படிக்க வச்சார், பெரிய ஆளாக்குனார், உயர்த்தினார். ரொம்ப பெரிய பையன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு குழந்தை வேற வந்துருச்சு, நல்லா நடந்து அதுவாக போய் சாப்பிட்ற அளவுக்கு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னால், அப்பா இது மாதிரி நீ வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு கண் பார்வை வேற கொஞ்சம் மங்கிருச்சுப்பா அப்படின்னு தங்கினா. சொல்லுப்பா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு அப்பா கேட்டார். இல்லைப்பா நானும் வேலைக்கு போயிடுறேன், என் ஆத்துக்காரமாவும் என் கூட வேலைக்கு வந்துடுது, குழந்தையும் அவன் பாட்டுக்கு படிக்க போயிடுறான், நீ மட்டும் வீட்டில் தனியாக இருக்கியப்பா, அதனால் சும்மா சொல்லுப்பா எதுக்கு நீ தயங்குற. இல்லைப்பா இது மாதிரி நாளையிலேருந்து நீ ஒரு இடத்துல நீ இருந்துக்கியப்பா, உனக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம் தான்ப்பா அது, ரொம்ப வசதியான இடம், நீ ஒன்றும் கவலைப்படணும், உனக்கு ஏற்ற மாதிரி காலையில் டிஃபனு ராத்திரி டிஃபன் கொடுத்துருவாங்க, மதிய சாப்பாடு சுட சுட இருக்கும்ப்பா, ரொம்ப சத்தான உணவுப்பா அப்படின்னு. அப்படியாப்பா அப்பாக்காப்பா சரி, நான் வந்து நாளையிலேருந்து நீ எங்கே சொல்கிறியோ நான் போய்க்கிறேன், அதுக்கு முன்னாடி வீட்டை ஒரு தடவை நான் சுற்றி பார்த்துக்கேன், சுற்றி பார்த்துக்கப்பா அப்படின்னோட அவர் கொஞ்சம் அப்படியே மெது மெதுவாக நடந்து போகிறாரு. நடந்து போய் மெதுவாக உட்காந்துட்டு பையன் வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப எங்கெங்கெல்லாம் விளையாண்டானோ எந்தெந்த இடத்தெல்லாம் தொட்டானோ அதெல்லாம் அப்படி மிதந்து போ அப்பா தொட்டு பார்த்துக்கிறாரு. ஓ இங்கே தான் நம்ம பையன் விளையாண்டான், இங்கே தான் அவனை நம்ம குளிக்க வைப்போம், இந்த இங்கே தான் வச்சு சோறு விட்டுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போய் அவங்க அப்பா அப்படியே தொட்டு பார்த்தாரு. காலையில் ஆயிடுச்சு, இவன் வேலைக்கு கிளம்புறான். கிளம்புனோடனே அப்பாவை கூட்டிகிட்டு, அப்பா என்னப்பா கிளம்புவோமா, கிளம்பிடுவோம்ப்பா, அப்பா ரெடியாக தான்ப்பா இருக்கேன் அப்படின்ட்டு அவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு ரெடியாக இருக்கார். அவரை ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அப்பாவை விடுறான். விட்ட உடனே அங்கும் ரொம்ப வயதான ஒரு விடுதி காப்பாளர் ஒருத்தர், ரொம்ப வயசானவர், அவருக்கு கொஞ்சம் கண் பார்வை தெரியுது. இந்த பையன் போய் அவரை கை கொடுக்குறான். ஆ வா வா தம்பி வா வா, என்ன விஷயமா வந்த அப்படின்னு உடனே, அப்பா இந்த மாதிரி தனியாகவே இருக்கிறாரு, இந்த மாதிரி உங்களை மாதிரி பெரியவங்க கூட இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமான்னொடனே, உள்ளே வந்து அதிகாரி இருக்காருப்பா, நீ அவரை போய் பார்த்து சொல்லிட்டு வா. நான் சொல்லிட்டேன், அப்பா அவங்க எல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அப்பாவோட பையெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, பாருங்கள் அப்பா போகிறார் பாருங்க, ஆ அந்த ஆ தெரியுதா, ஆமாம் ஆமாம் போகிறாங்கப்பா அப்படின்னு உடனே இந்த பெரியவர் வந்து அந்த பையனை ஒரு பக்கம் குச்சி ஊண்டிருக்காரு, இன்னொரு பக்கம் இங்கே பக்கத்தில் வாப்பான்றாரு. அந்த பையனோட கை விரலை பிடிச்சி இறுக்கி பிடிக்கிறாரு. என்ன ஐயா என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து உங்கள் அப்பாவை வந்து இப்போ விட்டுட்டு போறியோ? ஆமாம். செஞ்சே இருக்க போகிறாரோ? ஆமாம். இதே மாதிரி தான்ப்பா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து உங்கள் அப்பா உன்னை தூக்கிட்டு போய் வச்சு பாதுகாத்தாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பையனுக்கு அதை கேட்ட உடனே அப்படியே மனசு உடஞ்சி போச்சு. அப்போ என்ன அர்த்தம், யாரோ ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த நம்மளை நம்ம அப்பா வந்து தன்னுடைய குழந்தையாக நினைத்து எடுத்து வளர்த்தார் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு மனசு அப்படியே உடஞ்சிருச்சு. நம்மளை தோல் மேலையும் மார் மேலையும் இரவும் பகலுமாக ஈ முச்சிடக்கூடாது, கொசு கடிச்சிடக்கூடாது, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அல்லும் பகலுமாக பாற்ற பெற்றோரை அங்கங்கே விட்டுட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? அவர்கள் நம்முடைய கண் பார்வையிலேயே நம்முடனே அவர்கள் பயணிப்பது தான் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொர்க்கம். அதை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நாளைய உலகம் உங்களை போற்று.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். கண்ணன் அவர்கள்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஒரு காபி போடு. கடையில காபி
2: குடிச்சாங்க. மதுரை இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
3: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கிச் செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை.

0: ஆலயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
1: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ்.

0: நாளுக்கான இந்நாளின் சிறப்பு. இன்று எல் சல்வடோர் என்ற நாட்டில் ஆசிரியர் நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததா நிகழ்வுகள். 1774 ஆண்டு இதே நாளான ஜூன் 22 தேதிதான் வட அமெரிக்காவின் பிரித்தானிய குடியேற்ற நாடான கியூபெக்கின் அரசமைப்பை நிர்ணயித்து கியூபெக் சட்டத்தை பிரித்தானியர் கொண்டு வந்தனர்.
1: கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞர் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1898.
0: 1911 ஆண்டு இதே நாள்லதான் ஐக்கிய ராஜ்யத்தின் 5 ஜார்ஜ் மேரி ஆகியோர் ஐக்கிய ராஜ்யத்தின் அரசராகவும் அரசியாகவும் முடிசூடினர்.
1: தமிழக கடம் கலைஞர் ஆலங்குடி ராமச்சந்திரன் அவர்கள் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1912.
0: 1930 ஆண்டு இதே நாள்லதான் ஈழகேசரி வார இதழின் முதல் இதழ் வெளியானது.
1: தமிழக எழுத்தாளர் ஏ. சிட்னி சுதந்திரன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1944.
0: 1957 ஆண்டு இதே நாள்லதான் சோவியத் ஒன்றியம் முதற் தடவையாக ஆர்பல் ரக ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்தது.
1: 1978 ஆண்டு புளூட்டோவின் சரோன் துணைக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டது.
0: இலங்கை ஆவண அறிஞர், தமிழ் ஆர்வலர், எழுத்தாளர் குறும்பட்டி ரா கனகரத்னம் அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2016.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
3: நேர்களை, இனி நாம் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி. நிகழ்ச்சியும் நேரமாய் ஆரம்பிப்பதற்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகளை எழுதி வழங்குகிறார் ஜி. முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி. முதலில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் காளான் வளர்ப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் பி. ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 பூந்தொழில். 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்று சிந்தாமணி நல்லூர் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் திருக்கோயில் பற்றியான தகவல்களை வழங்குகிறார் பரமக்குடி மி. சீனிவாசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:30 சர்வதேச யோகா தினத்திற்கான நவீன காலத்தில் ஆரோக்கியமான முதுமை குறித்த சிறப்பு தகவல்களை வழங்குகிறார் யோகாச்சாரியர் ஜே. சந்திரசேகர சர்மா அவர்கள். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பமாக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 8:55 திரை இசை. 9 செய்தி சுருக்கம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:02 விருப்ப காலங்களில் இன்று விருந்தினர் விருப்பம். இன்று சண்முக சுந்தரம் மதுரையைச் சேர்ந்தவர், அவரின் விருப்பமாக பாடல்கள் கேட்கலாம். 10:30 ஒரு பட பாடல்கள். இன்று இடம்பெறும் திரைப்படம் கஜினி. 11:02 கண்ணாடி மாளிகை. ஒரு மரம் ஒரு மனிதன், உலக மழை காடுகள் தினத்தையொட்டி சிறப்பு நேரலை. ஒரு மரம் ஒரு மனிதன். 12:00 சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள். 1:00 வசனகானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 துள்ளல் தாழம். 2:55 வானிலை அறிக்கை. மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம் வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழம். 4:30 நம் பண்பலையின் ஆட்டக்கழம். 5:00 செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:40 அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள். இன்று திருநெல்வேலி மாவட்டம், எழுதியவர் திருமலைக்குமார். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பாட்டி இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் பாட்டி இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல். இன்றைய அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் நெகிழியின் மறுபக்கம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி. ராமர் அவர்கள். உடன் உரையாடுகிறார் வே. விக்னேஷ். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 காற்றல் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளையாவும் ஒளிபரப்பாகும். இதுவரை கேட்டீர்கள் நம் பண்பலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன
1: சொல்றேன், சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. மதுரை விராட்டுப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக ₹999 காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் ₹2,500 மட்டும் செலுத்தி ₹3,500 மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
0: நேர்களே, புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: நேர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. நேரம் 6:30. இனி நாம் கேட்கலாம்.
1: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
2: கடல் அலை சொல்லும் கதைகள். இன்று நாம் அழகான இடத்திற்கு போகப் போகிறோம். மனதில் ஒரு சிறிய பயணப்பையை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு சென்று வரலாம் வாங்க. கடற்கரைக்கு சென்றால் முதலில் என்ன தோன்றும்? கால்களை வருடும் அலைகள், முகத்தில் மோதும் உப்பு கலந்த

0: இந்த காற்று, தூரத்தில் பறக்கும் கடற்பறவைகள், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு தனி உலகத்தை உருவாக்கி விடுகின்றன. ஆனால் கடல் வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது பூமியின் மிகப்பெரிய உயிரின காப்பகங்களில் ஒன்று. நாம் வாழும் பூமியின் சுமார் 70% பகுதியை கடல் மூடியிருக்கிறது. உலகின் பெரும்பாலான உயிரினங்கள் கடலில் தான் வாழ்கின்றன. நாம் இதுவரைக்கும் வெறும் 5% கடலைத்தான் முழுமையாக ஆராய்ந்திருக்கிறோம். மீதி 95% என்னென்ன விசித்திரமான உயிரினங்கள் உள்ளன என நமக்கே தெரியாது. நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் ஒரு பெரிய பகுதியை கடலில் உள்ள நுண்ணிய தாவரங்களை உற்பத்தி செய்கின்றன என்பது ஆச்சரியமான விஷயம். அதாவது, நீங்கள் இப்போது அமைதியாக மூச்சு விட்டு கொண்டிருந்தால் அதற்கு கடலுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. கடல் ஒரு பெரிய ஏர் கண்டிஷனர் போலவும் செயல்படுகிறது. பூமியின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்தி காலநிலையை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. கடற்கரைக்கு சென்றால் பலர் அலைகளை மட்டுமே பார்த்துவிட்டு திரும்பி விடுகிறார்கள். ஆனால் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், மணலில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறிய பறவைகள், வானத்தில் வட்டமடிக்கும் கடற்பறவைகள், மீன்பிடி படகுகளின் அருகே காத்திருக்கும் கொக்குகள், இவையெல்லாம் ஒரு அற்புதமான இயற்கை நிகழ்ச்சி. சில நேரங்களில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பறந்து வரும் வலசை பறவைகளை நாம் கடற்கரையில் காணலாம். நம் தமிழ்நாட்டில் பழவேற்காடு மற்றும் கோடியக்கரை மாதிரியான கடலோர பகுதிகளுக்கு சென்றால் வெளிநாடுகளில் இருந்து பறந்து வரும் பூநாரைகள் எனும் ஃப்ளெமிங்கோ உட்பட பலவிதமான பறவைகளை நீங்கள் மணிக்கணக்காக ரசிக்கலாம். கடற்கரையில் நடந்து கொண்டே இருந்தால் திடீரென ஒரு நண்டு ஓடி செல்வதை பார்த்திருக்கிறீர்களா? அவை நேராக ஓடாமல் பக்கவாட்டில் ஓடுவது ஏன் என்று யோசித்திருக்கிறீர்களா? கடற்கரையின் மணலுக்கு கீழே நண்டுகள், சிறிய பூச்சிகள், சிப்பிகள் போன்ற பல உயிரினங்கள் வாழ்கின்றன. நமக்கு பார்த்தால் வெறும் மணல், ஆனால் அவற்றிற்கு அது ஒரு பெரிய நகரம். தமிழ்நாட்டுக்கு சுமார் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடற்கரை உள்ளது. இந்தியாவின் நீளமான கடற்கரைகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. மெரினா கடற்கரை உலகின் மிக நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்றாகும். அடுத்து கன்னியாகுமரி. அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் என மூன்று கடல்கள் ஒன்றாக சேரும் அந்த மாயாஜாலத்தை பார்க்க 2 கண்கள் போதாது. மகாபலிபுரத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கடற்கரை மற்றும் தனுஷ்கோடியின் அமைதியான கடல், இவை எல்லாம் நம் தமிழ்நாட்டின் பொக்கிஷங்கள். முத்துப்பேட்டை மாங்குரோவ் காடுகள், பாயின் கலிமேர் வனவிலங்கு சரணாலயம் போன்ற பகுதிகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கான முக்கிய வாழிடங்களாக உள்ளன. கல்ஃப் ஆஃப் மன்னார் உயிர்கோள காப்பகம் இந்தியாவின் மிக முக்கியமான கடல் பல்லுயிர் பகுதிகளில் ஒன்று. இங்கு பவளப்பாறைகள், கடல் புல்வெளிகள், அரிய கடல் உயிரினங்கள் ஆகியவை காணப்படுகின்றன. கேரளா காட்ஸ் ஆஃப் ஓன் கண்ட்ரி என அழைக்கப்படுவதற்கு காரணங்களில் ஒன்று அதன் அழகான கடற்கரைகள். அரபிக்கடலை ஒட்டிய நீண்ட கடற்கரை பகுதி கேரளாவுக்கு உள்ளது. வர்கலா கடற்கரை. சாதாரணமாக கடற்கரையில் மணல் தான் இருக்கும். ஆனால் வர்கலா கடற்கரையில் செக்கு செவேல் என பிரம்மாண்டமான செம்மண் குன்றுகளும் அதற்கு கீழே நீல நிற கடலும் பார்ப்பதற்கே ஒரு ஹாலிவுட் பட லொக்கேஷன் மாதிரி அட்டகாசமாக இருக்கும். குன்றின் மேல் நின்று காஃபி குடித்து கொண்டே சூரியன் மறைவதை பார்ப்பது ஒரு மேஜிக். முள பிளங்காடு கடற்கரை. நீங்கள் வண்டி ஓட்டுவதில் கில்லாடியா? அப்படியெனில் கண்ணூரில் இருக்கும் இந்த கடற்கரைக்கு போகலாம். ஆசியாவிலேயே மிக நீளமான டிரைவின் பீச் இதுதான். அலைகள் டயரை உரச 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம் கார் அல்லது பைக்கை பீச் மணலில் ஓட்டுற அந்த த்ரில் சிறப்பாக இருக்கும். மராரி கடற்கரை. ரொம்ப கூட்டம் இல்லாமல், சத்தமும் இல்லாமல் தென்னை மரங்களுக்கு நடுவே இயற்கையின் தனிமையை மட்டும் ரசிக்க வேண்டும் என்றால் ஆழப்புழா பக்கத்தில் இருக்கும் இந்த பீச் அற்புதமான தேர்வு. கடற்கரைக்கு செல்லும் போது ஒரு சிறிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். பிளாஸ்டிக் குப்பைகளை அங்கேயே விட்டுவிடாமல் திரும்ப எடுத்து செல்லலாம். பறவைகளுக்கு உணவு வீசாமல் இருக்கலாம். கடலை நேசிப்பது என்றால் அலைகளுடன் செல்ஃபி எடுப்பது மட்டுமல்ல, அங்கே வாழும் உயிர்களையும் மதிப்பதுதான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: பராபவ வருடம் ஆணி மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு வேளாண் துறை சார்பில் விளைநிலம் காப்போம் இயக்கம் விழிப்புணர்வு முகாம் இம்மாதம் தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 450

0: கிராம ஊராட்சிகளிலும், அதாவது கிராம பஞ்சாயத்துகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கங்கள் மற்றும் விழிப்புணர்வு விவரங்கள் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் வேளாண் துறை அலுவலர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகள் மூலம் விவசாயிகளுக்கு அத்தியாவசிய தொழில்நுட்ப தகவல்களும் ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. மண்வள அட்டை பரிந்துரைப்படி தேவைக்கேற்ப நேரடி உரங்கள், உயிர் உரங்கள், நேனோ உரங்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை பயன்படுத்துதல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டை தவிர்த்து சமச்சீர் உரமிடுதல் மற்றும் பசுந்தால் உர பயிர்களை பயன்படுத்துவது ஊக்குவிக்கப்படும். இயற்கை மற்றும் கரிம உர பயன்பாட்டினை ஊக்குவிக்கும் வகையில் களச்செயல் விளக்கங்கள் மற்றும் கிராம அளவிலான சிறப்பு நிகழ்ச்சிகள் மூலம் விவரங்கள் விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்படும். சாகுபடி செலவினை குறைத்தல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை அதிகரித்தல் மற்றும் நிலையான விவசாய முறைகளை கையாளுதல் போன்ற தொழில்நுட்பங்கள் கற்றுத்தரப்படும். பொதுமக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் சமையல் எண்ணெய் பயன்பாட்டினை 10% வரை குறைப்பது உள்ளிட்ட ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளும் இந்த விளைநிலம் காப்போம் இயக்க விழிப்புணர்வு முகாமில் பெருந்திரளாக பங்கேற்று தங்களது விளைநிலத்தின் ஆரோக்கியத்தையும் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விதை சான்று துறையினரால் அங்கீகரிக்கப்பட்ட தரமான, வீரியம் மிக்க மற்றும் முளைப்புத்திறன் அதிகம் கொண்ட விதைகள் விற்பனைக்கு உள்ளது. இதன்படி உளுந்து பயிர்களான வம்பன் ரகம் 8, ஆதார நிலை 2, வம்பன் ரகம் 8 சான்று நிலை 2, வம்பன் 11 ஆதார நிலை 2, வம்பன் 11 சான்று நிலை 1, மதுரை 1 ஆதார நிலை 2 உள்ளிட்ட விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் உளுந்து விதைகளில் ஆதார நிலை கிலோ ரூபாய் 130 சான்று விதை கிலோ ரூபாய் 120 விற்பனை செய்யப்படுகிறது. இவற்றை விவசாயிகள் வாங்கி பயனடைய வேண்டுமென வேளாண் அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. மேலும் தகவல் அறிய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அலைபேசி எண் 9965288760, அலைபேசி எண் மீண்டும் 9965288760 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளலாம். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூன் மாதம், அதாவது இம்மாதம் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை ஒருங்கிணைந்த பண்ணை உருவாக்குதல் மற்றும் பராமரிப்பு பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சி காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். ஒரு வார கால பயிற்சியாக 22/6/2026 முதல் 30/6/2026 திங்கள் அன்று பட்டை வயர் கூடை பின்னுதல் பற்றிய பயிற்சியும், 24/6/2026 25/6/2026 இரண்டு நாள் பயிற்சியாக புதன் மற்றும் வியாழன் அன்று நமது வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய திரவங்கள் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகளுக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கான அலைபேசி எண் 9488575716, அலைபேசி எண் மீண்டும் 9488575716 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள்.
1: நம்ம முதல்ல வந்து அரை வேக்காடை எடுத்துருப்போம், தண்ணியில் வச்சு நம்ம வேக வைப்போம். சாதாரணமாக நம்ம சோர்வெல்லாம் வேக வைக்கிற மாதிரி. ரெண்டாவது, இந்த இதில் பண்ணும்போது நம்ம சோளத்துக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்கு இல்லையா, இந்த ஈரப்பதத்திலேயே இது வந்து இதில் இருக்கக்கூடிய முழுமையான வேற கிருமிகள் எதுவும் இருந்தாலும் முழுமையாக அழிக்கணும். கிருமி நீக்கம், தொற்று நீக்கம் பண்ணுறோம். இது மாதிரி தொற்று நீக்கம் பண்ணி முழுமையாக எடுத்ததில் திரும்ப ஆற வச்சு எல்லா இடத்துலையும் இதில் சுகாதாரம் சொல்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய சூழ்நிலை. எதெல்லாம் எந்த அளவுக்கு சுகாதாரம் இருக்கோ அந்த அளவுக்கு சுகாதாரம். ஏன்னா சாதாரணமாக நம்ம வந்து ஒரு குழந்தை வளர்க்கணும்னு எடுக்கணும், ஒரு குறைவு மாதத்தில் பிறந்த குழந்தைன்னா இங்கு பெற்றல்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ அந்த இடத்துக்குள்ளே வந்து

சாதாரணமாக யாரையும் அனுமதிக்கிறாங்களா? ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்னு இருக்குது, அதுக்குள்ளே யாரும் உள்ளே போக முடியுமா? அது மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல இந்த இதை வந்து வச்சு அங்கேயும் யூவி லைட்டில் வச்சு தொற்று நீக்கம் ஒர்க் பண்ணுவாங்க. அது போக அந்த அறைக்குள்ளேயும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மற்றும் அதனுடைய வச்சு இந்த புகை போடுறது வச்சு நம்ம சுத்தம் பண்ணணும். இதை ப்ராப்பராக வந்து பண்ணி சுத்தம் பண்ண அறையில் ஒரு குளிரட்டப்பட்ட அறையில் தனியாக வச்சு அதை வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அப்படி கல்டிவேஷன் அந்த திசு எடுத்து வந்ததுக்குள்ளே உள்ளே வச்சு பண்ணும்போது இது ஒரு 15 நாள் வளரும், 15-20 நாள் கூட வளரும். இது வந்து தாய் வித்துன்னு எடுப்பாங்க. இந்த தாய் வித்தை திரும்ப அடுத்து முதல் தலைமுறை வித்துன்னு சொல்லுவாங்க. இது இதே ப்ராசஸ் தான், இதே சோளத்தை வச்சு திரும்ப எடுத்து இதை அந்த ஒரு 300 கிராம் இருக்கக்கூடிய பாக்கெட்லேருந்து ஒரு 15-லேருந்து ஒரு 20 பாக்கெட் முதல் தர விதைகள்னு இருப்பாங்க, வித்துக்கள் முதல் தலைமுறை. இதுக்கு அடுத்து பண்ணுறது இரண்டாம் தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த இரண்டாம் தலைமுறை வித்துகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுதான் படுக்கை வித்துகள்னு சொல்லுவாங்க. இதில் பண்ணும்போது தரமான காளான்கள் கிடைக்கும், தரமான அளவு காளான் வளரவும் செய்யும்.

0: சுத்தம் பண்ண அறையில் ஒரு குளிரட்டப்பட்ட அறையில் தனியாக வச்சு அதை வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அப்படி கல்டிவேஷன் அந்த திசு எடுத்து வந்ததுக்குள்ளே உள்ளே வச்சு பண்ணும்போது இது ஒரு 15 நாள் வளரும், 15 லிருந்து 20 நாள் கூட வளரும். இது வந்து தாய் வித்துன்னு எடுப்பாங்க. இந்த தாய் வித்தை திரும்ப அடுத்து முதல் தலைமுறை வித்துன்னு சொல்லுவாங்க. இது இதே ப்ராசஸ் தான், இதே சோளத்தை வச்சு திரும்ப எடுத்து இதை அந்த ஒரு 300 கிராம் இருக்கக்கூடிய பாக்கெட்லேருந்து ஒரு 15 லிருந்து ஒரு 20 பாக்கெட் முதல் தர விதைகள்னு இருப்பாங்க, வித்துக்கள் முதல் தலைமுறை. இதுக்கு அடுத்து பண்ணுறது இரண்டாம் தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த இரண்டாம் தலைமுறை வித்துகள் எல்லாருக்கும் கிடைக்கணும், இதுதான் படுக்கை வித்துகள்னு சொல்லுவாங்க. இதில் பண்ணும்போது தரமான காளான்கள் கிடைக்கும், தரமான அளவு காளான் வளரவும் செய்யும். இரண்டாம் தலைமுறை வித்து இன்னைக்கு கமர்ஷியலாக பண்ணக்கூடியவங்க, வியாபார ரீதியாக பண்ணக்கூடியவங்க இரண்டாம் தலைமுறை தான் கொடுக்குறாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த திசு கல்ச்சர், இந்த திசு வளர்ப்பு முறைகள் கரெக்டான முறையில் கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் கிடைக்கும், ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு 10 நபர் 20 நபர் கிடைச்சா மட்டும்தான் கிடைக்க கொடுக்குறாங்க. இதில் பார்க்கும்போது எல்லாமே வெள்ளை கலராக தான் தெரியும். இது முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறைன்னு பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம அவங்க முதல் தலைமுறை தான் கொடுக்குறாங்களா, இரண்டாம் தலைமுறை தான் கொடுக்குறாங்களா, தாய் வித்து கொடுக்குறாங்களா, இது எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை. அப்போ இதை வந்து நம்ம காலான வழக்கு பார்க்கும்போது தான் தெரியும். இதை இன்னும் வந்து கொஞ்சம் அதிகப்படியான அளவுக்கு தமிழ்நாட்டில் விதை உற்பத்திக்கு பயிற்சிகள் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பயிற்சிகள் தேவைப்படுது. ஏன்னா அங்கே போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க பண்ணும்போது நிறைய இடையூறுகள் கிடைக்கிது. ரெண்டாவது இல்லை பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களில் எல்லாருமே ஒரு நோயியல் துறை கீழே தான் அந்த காளான் வளர்ப்புண்டு வருது, தனியாக அதுக்கான ஒரு துறை இல்லை. அப்போ இதுக்குன்னு தனியாக காளான் வளர்ப்புக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துறை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வேணும். இப்போ பெங்களூர்லன்னா IIR இருக்குது. இப்போ அதில் வந்து காலத்துக்கும் கொஞ்சம் நிறையா முக்கியத்துவம் விடுறாங்க, அதுக்கான நிறையா விஷயங்களுமா. இது அதே இது இப்போ கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர் தனியாக ஒரு துறை இருக்குது. ஆனால் அதில் இருக்கவங்களுக்கும் நிறையா வேறு டிபார்ட்மெண்ட் வந்து நிறையா ப்ரெஷர் வந்துடுது, ஏன்னா அது பை நோயியல் துறை கீழே வந்துடுது. அப்போ அவங்க வந்து முழுமையான வந்து இதில் ஈடுபாடு கொடுக்க முடியல. இப்போ தமிழ்நாட்டில்னா எத்தனை காளான் பண்ணைகள் இருக்குது, என்ன யார் யார் எங்கெங்கே பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ உற்பத்தி பண்ணுறவங்க ஏன் வந்து இதுக்கு அடுத்து மேலே லெவலில் போகலை, இது மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கணக்கெடுப்பு பண்ணி இதை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு இதில். ஏன்னா இன்றைக்கி வந்து காளான் வளர்ப்புங்கிறது ஒரு பொழுதுபோக்காக வளர்க்கக்கூடிய தொழில்னு வந்துடுச்சு. நிறந்தால் ஒரு வியாபார ரீதியாக பண்ணக்கூடிய தொழிலாக வந்து அங்கீகாரமே இல்லை. இப்போ அந்த அங்கீகாரம் மாற்றணும்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்கினார் பி. ராமலிங்கம் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: 8:02 இருக்கு. வளம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களே உங்களுக்காகத்தான். 25:30 மற்றும் 25:30 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். 8:02 இருக்கு. இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம் மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது

என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே வாங்கப்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000-க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 1 சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.

0: தாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்குட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: இருவரிச் செய்திகள். எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமத் தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதி பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார். சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 210,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசை கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார். விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டடோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
5: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
4: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
7: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
8: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
7: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
8: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
9: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு

0: அமைந்திருக்கிறீர்கள்.
1: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல இன்னைக்கு நம்ம பூந்தளிர் தான் கேட்க இருக்கோம். நம்ம கூட பூந்தளிர்ல யாரு எந்த சுட்டி பேச காத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்னது?
2: ஆசியா சித்திகா.
1: உங்க வீடு எங்க இருக்கு?
2: செந்தூர்.
1: நீங்க எங்களுக்காக இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறீங்க?
2: நான் 7th படிக்கிறேன். எனக்கு தமிழ் புக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் நான் பாடுறேன். அருள் நேற்று அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொறுபெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே என்று இசைந்திடும் அன்பரமே. நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அருள்மொழிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. இதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் புகழ் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், தம்மை போற்றாதவர்களிடமும் நிகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் மரமும் உதவும். நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் மரத்தையும் தூண்டும். அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். நம் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்.
1: ரொம்ப அருமையா பேசுனீங்க, ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு. இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது பூந்தளிர், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இல் கேட்டது பூந்தளிர். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியாக வாடுறது ஒரு மிக மிக ஒரு அற்புதமான கலைங்க, அதுவும் ரொம்ப எளிமையான கலையும் கூட. அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ரொம்ப அமைதியான அதே சமயத்தில் நிதானமான மனம்தான் வேண்டும். இந்த இரண்டுமே இருந்துருச்சு அப்படின்னா இந்த மகிழ்ச்சி

நிகழ்ச்சி தன்னால வந்துடும் என்ற பொன்னான வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்வது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள்.

நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில். இப்போ நாம வேலை வாய்ப்பு செய்தி கேட்கலாம் வாங்க. பெங்களூருவில் உள்ள மத்திய அரசின் ராமன் ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுங்க. அசிஸ்டன்ட் பணிக்கு 6 இடங்களும் பர்சனல் செக்ரட்டரி பணிக்கு 1 இடங்கள் என ஒட்டுமொத்தமாக 7 இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு தாங்க இது. கல்வி தகுதியாக பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பாக 18 வயதிலிருந்து 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதாவது 6/7/2026 18 வயதிலிருந்து 30 வயதிற்குள் இருக்க வேண்டுங்க. தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு முறைகள் நடக்கும். ஆன்லைன்ல உங்களுடைய விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 6ஆம் தேதி, அதாவது 6/7/2026 உங்களுடைய விண்ணப்பங்கள் ஆன்லைன்ல சமர்ப்பிச்சுக்கணும். மேலும் உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா rri.res.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி rri.res.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
2: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 103.9.

0: இருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம நிகழ்ச்சிகளையும் பாடல்களையும் கேட்பதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் தமிழில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர்

0: அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள் மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சாரம் மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திறனை அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல் துறை, விமானப்படை உள்ளிட்டவற்றின் கூட்டு முயற்சிகளால் தேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த மறுதேர்வு நடத்துவதில் 7 லட்சம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் இதனை தெரிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான முதல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி தொடர்பான முன்முயற்சிகள் ஆகியவற்றை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தும் என்று திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமை வகிக்க உள்ளார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் புதிய வகையிலான பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு சவால்களின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் புதிய தொழில்நுட்பங்களின் பங்கு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் பிரிக்ஸ் கூட்டு பணிக்குழு கூட்டங்களில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரின் நலனிலும் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். அவை புறக்கணிப்பை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக் கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வபன்தாஸ் குப்தா தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு பிரபாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக நடைபெற்றன. இஸ்ரேலில் டெல் அவிவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். ஜெருசலம், திமோனோ, அஷ்தோத் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களிலும் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நேபாளத்தின் காட்மாண்டு உள்ளிட்ட 11 நகரங்களில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் 13,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சில இடங்களில் 27ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், கேரளா, கோவா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிஷா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு உள் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யை புகழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று நடராஜர் திருமஞ்சனம், அதாவது ஆணி

0: திருமஞ்சன நாள். இந்த நாளிலே சிந்தாமணி நல்லூர் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். விழுப்புரம் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் முண்டியம்பாக்கம் அடுத்து உள்ளது சிந்தாமணி நல்லூர். இங்குதான் இக்கோயில் உள்ளது. இங்குள்ள ஊர் தோ தாண்டவ மூர்த்தி மிக நேர்த்தியான வேலைப்பாடு கொண்டது. இங்குள்ள வைத்தீஸ்வரன் கோவில் 900 ஆண்டுகள் பழமையானது. செவ்வாய் தோஷ பரிகாரத்தலம், தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரர் அழிவாளிக்கும் தலம், விக்ரமசோழன் கட்டிய ஆலயம் இது. அக்காலத்தில் ஸ்ரீ கைலாய குலோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவர் என்னும் திருப்பெயரில் சிவபெருமான் வணங்கப்பட்டுள்ளார். குலோத்துங்க சோழனின் மனைவியிடம் விக்ரமசோழனின் தாயாருமாகிய மதுராந்தகி என்னும் தின சிந்தாமணியின் நினைவாக தின சிந்தாமணி நல்லூர் என ஊர் அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் மருவி சிந்தாமணி நல்லூர் என்றாகிவிட்டது. வைத்தீஸ்வரன் கோவில் போல் சிந்தாமணி நல்லூரில் வைத்தீஸ்வரமும் தீராத பிணிகளை தீர்க்கும் மருத்துவராக திகழ்கிறார். கடும் காய்ச்சல், தீராத வயிற்று வலி முதல் சாதாரண மருந்துகளுக்கு எளிதில் கட்டுப்படாத பெரும் பிணிகள் உடையவர்கள் இங்கு வந்து ஸ்ரீ வைத்தீஸ்வரரை தரிசித்து மனமுருகி வழிபட்டால் பிணிகள் தீரும் என்பது ஐதீகம். ஊரின் கடைக்கோடியில் வயல்வெளிகள் சூழ ஆயிலையும் அமைந்துள்ளது. ராஜகோபுரம் இல்லை. உள்ளே நுழைந்ததும் இடப்புறம் வேம்பும் மரசும் உள்ளன. அருகே செல்வ ரூப ஆஞ்சநேயர் உள்ளார். அருகே நவகிரக சன்னதி உள்ளது. சற்று நடந்தால் அம்பாள் தையல் நாயகி கிழக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டுள்ளாள். சன்னதி எதிரில் அம்பிகையின் பாதக்கமலங்கள் தனிப்பீடத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சன்னதியை கடந்தால் சுவாமி சன்னதி. பெரிய நந்தி தேவர் இறைவனை நோக்கிய நிலையில் உள்ளார். மகாமண்டபம் கடந்தால் கருவறை நீண்ட லிங்க திருமேனியராக இறைவன் வைத்தீஸ்வரர் காட்சி தருகிறார். இந்த திருமேனியும் கோட்டத்தில் உள்ள திருமேனிகளும் ஆலயத்தின் பழமையை பறைசாற்றுகின்றன. கலை நயத்தையும் வெளிப்படுத்துகின்றன. நர்தன விநாயகர், ஊர்தோ தாண்டவர், தட்சிணாமூர்த்தி, பிக்ஷாடனர், அடிமுடி தேடும் காட்சி, பிரம்மன், அம்மையப்பன், துர்கை, காலபைரவர் ஆகிய சன்னதிகளும் உள்ளன. இவை சோழ மன்னர் காலத்தியவை. விநாயகர், தேவியரோடு சுப்பிரமணியர் சன்னதிகளும் உண்டு. இந்த முருகப்பெருமானை அர்ச்சித்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம் அகலும். சித்திரகுப்தர், விசித்திரகுப்தர் சன்னதிகளில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் யமபயம் நீங்கும், உடல் நலம் உண்டாகும். தலவிருட்சம், மகிழ மரம், தீர்த்தம், ஊரல் குளம். மகாள அமாவாசை நாளில் தையல் நாயகி அம்பாளுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுவது தனிச்சிறப்பு. இதனை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் கிட்டும். இங்குள்ள வில்வமரத் தொட்டியில் கட்டி சுவாமி அம்பாளை முறைப்படி வணங்கினால் மகப்பேறு கிட்டிடும். தைப்பூசத்திற்கு மறுநாள் நடைபெறும் இடும்பன் பூஜையில் படைக்கப்படும் உணவை உண்டால் மகப்பேறு கிட்டிடும் என்பது ஐதீகம். பிரதோஷம், பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை, துர்கை பூஜை, கார்த்திகை, சோமவாரம், மகாசிவராத்திரி, அன்னாபிஷேகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு விழா நாட்கள். இங்கு ஒரு சித்தரின் ஜீவசமாதி உள்ளது. பௌர்ணமி நாளில் இவரை வழிபட்டால் பூரண நலம் கிடைக்கும். நோய்களை நீக்கி ஆனந்த வாழ்வு அளிக்கும் சிந்தாமணி நல்லூர் ஸ்ரீ தையல் நாயகி உடனாய ஸ்ரீ வைத்தீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தீஸ் எதிரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகை புகழ் நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சர்வதேச யோகா தினத்திற்கான நவீன காலத்தில் ஆரோக்கியமான முதுமை குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜெய் சந்திரசேகர சர்மா அவர்கள்.
2: ஆரோக்கியமான முதுமை, அது என்னங்க ஆரோக்கியமான முதுமை? அதுவும் நவீன யுகத்தில் இப்ப இருக்கிற மாடர்ன் இரா. ஏன்னா எதை எடுத்தாலும் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப், டேப், அப்படியே உட்கார்ந்த இடத்துல வேலை முடிச்சிடறோம். ஒரு காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு

0: 70 80 வயசுல இருக்கிறவங்களெல்லாம் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஓய்வு அப்படின்னு அரசாங்கமோ தனியார் ஒரு நிறுவனத்துல இருந்தப்போ அவங்க கேட்கும்போது, இவங்க நான் தெரிஞ்சு கொஞ்சம் வேலை பாக்குறேனே அப்படின்னு ஏதோ குடும்ப சூழ்நிலை காரணமா கேட்பாங்க. அவங்களும் இந்த அளவுக்கு திறமையான ஆளு இப்ப உடனடியே நமக்கு கிடைக்காது, அதனால இப்ப ஏதோ கொஞ்சம் குறைவான சம்பளத்தை போட்டு அவரை நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் தக்க வைக்கலாம், குறைஞ்சது 1 வருஷம் அல்லது 2 வருஷம், ரொம்ப குறைச்சல வச்சா 6 மாசம் அப்படின்னா வேலை செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு விதத்துல பார்த்தா தேவையில்லாததான். நமக்கு ஓய்வு அப்படின்னு ஒரு வயது இருக்கு, அதோட நாம விலகினால்தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வேலை கிடைக்கும். ஆனா இதை இன்னொரு கோணத்துல யோசிச்சு பார்க்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு அநேகமா தனியார் மயம் இல்ல அரசு நிறுவனங்கள்ல வேலை செஞ்சாலும் இந்த வேலை பழு காரணமா எவ்வளவு சீக்கிரம் தன் விருப்ப ஓய்வு எடுக்கலாம். 35 வயசு 40 வயசு இதெல்லாமே நான் ரிட்டையர் ஆயிடலான்னு பாக்குறேன் அப்படின்னு சில தனியார் நிறுவனங்கள் எல்லாம் சொல்றாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை. எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபசர் விஸ்வகர்மா கோரக்பூர் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருந்து ஓய்வானவர். அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்போ அவர்கிட்ட பொதுவில் பேசிட்டு இருக்கும்போது, என்ன விஜய் எல்லாம் இந்த மொபைல் கம்ப்யூட்டர் வச்சுட்டு படாத பாடுபடுத்துறாங்க அப்படின்னு, சந்திரசேகர்ஜி அப்படி சொல்லாதீங்க, நான் ஒரு தடவை மழை வெள்ளம் புயல் கொல்கத்தால மாட்டிக்கிட்டேன், இப்ப நான் அங்கிருந்து கோரக்பூர் வந்தாகணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்போ அங்க அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஏதோ ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்னு டிக்ளேர் பண்றாங்க. அந்த இடத்துல என்னுடைய மொபைல்ல பார்த்தேன், வந்துச்சு, எனக்கும் என் மனைவிக்கும் உடனடியா பயணச்சீட்டு போட்டு அதுல அடுத்த 5-6 மணி நேரத்துல அந்த வண்டி அங்கிருந்து கிளம்புது, அதுல ஏறிட்டோம். இப்போ தொழில்துறை தொழில்நுட்பம் நமக்கு எவ்வளவோ வசதிகளை செஞ்சு கொடுக்குது, ஆனா நாம அதுல எவ்வளவு தூரம் சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதனாலதான் இந்த கணிப்பொறி சம்பந்தமான நிறுவனங்கள்ல அவங்களுக்கு யோகா பயிற்சி எடுக்க போகும்போது 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா எழுந்திருச்சு, ஏசி இல்லாம வெளிக்காற்றுல நடந்துட்டு வாங்க, கையால நல்ல தேய்ச்சி கொடுத்து முகத்துல பாமிங் கொடுங்க, திராட்டகா அப்படின்னு சொல்லக்கூடிய கண் பயிற்சிகள், இதெல்லாம் இந்த கணிப்பொறி மொபைல் லேப்டாப் இதெல்லாம் அதிக நேரம் நாம செலவு பண்றதுனால நமக்கு வரக்கூடிய தொந்தரவுகளை சமாளிக்க நித்தியபடி நாம செய்ய வேண்டிய கட்டாய பயிற்சிகள். ராமரி அப்படின்னு ஒரு பிராணாயாமம் இருக்கு, பெண் தேனி மாதிரி ஒலி எழுப்பக்கூடிய அருமையான ஒரு பிராணாயாமம். இது எல்லாத்துக்குமே அடிப்படை நாடி சோதனா, அந்த பிராணாயாமம். அதாவது இடது பக்கம் ஆழமா உள்வாங்கி வலது பக்கம் வெளிவிட்டு மீண்டும் வலது பக்கம் ஆழமா உள்வாங்கி இடது பக்கம் வெளிவிடணும். அப்படி ஒரு 10 சுற்று பிராணாயாமம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பெண் தேனி மாதிரி ஒலி எழுப்பக்கூடிய பிராணாயாமம், இது போன்ற பயிற்சிகள். அதே மாதிரி நாற்காலியில உட்கார்ந்த இடத்திலேயே சில விஷயங்களை தவிர்க்க முடியல அப்படின்னா அதையும் செஞ்சு சமாளிக்கலாம். இருந்தாலும் இந்த வயது கொஞ்சம் முன்கூட்டியே நாம ஓய்வெடுக்கணுங்கிற மனநிலை ஆரோக்கியமானதல்ல, அதுக்கு நம்முடைய உடல் நல்ல பக்குவப்படணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினத்திற்கான நவீன காலத்தில் ஆரோக்கியமான முதுமை சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:30 கேட்கலாம்.

இதமான பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு.

எடுதிக்கும் இசைவானில் இன்னிசை சாரலை நம்மை நினைய செய்து கொண்டிருப்பதே ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 மெகா ஹெட்ஸில் இப்பொழுது கேட்கலாம் செய்தி துளிகள். மதுரையில் சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம். மதுரை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் உட்பட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் 12வது யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. அடுத்த செய்தி துளியாக, மதுரையில் நாளைய மின்தடை பகுதிகள். மதுரை அனுப்பானடி தெப்பக்குளம் துணை மின் நிலைய பகுதிகளில் நாளை மாதாந்திர பணி காரணமாக மேற்கொள்ள இருப்பதால் காலை 9 மணி

முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை கலெக்டராக நிஷாந்த் கிருஷ்ணா பொறுப்பேற்பு. மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் 220வது புதிய மாவட்ட கலெக்டராக நிஷாந்த் கிருஷ்ணா நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார்.

நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு.

நேர்களே, இன்றைய பாட்டு வேணுமா 8:02 வலம் வரக்கூடிய பாட்டு வேணுமா கேட்கலாம். மதுரை மாவட்ட நேர்களின் விருப்பமாக மதுரை மாவட்ட நேர்களே, நீங்கள் பேசலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் வந்து உங்கள் மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் கேட்கலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சி துவங்கும் நேரம் 8:02. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போகிய புகழ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கப் போகும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேர்களை இதுவரை இணைந்திருந்தீர்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சிகள் வேலைவாய்ப்பு செய்திகள் செய்தி துளிகள் அதனை தொடர்ந்து இதமான பாடல்கள் என கேட்டு ரசித்தோம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம் செய்திச் சுருக்கம். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம். பாட்டு வேணுமா?
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன் எப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அம்மோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அதி உயர் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எட்டத்தைக்கும் இசைவானில் இன்னிசை சாரலாய் நம்மை இணைய செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களை உங்களுக்காகத்தான். 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றடையில் கேட்டு மகிழலாம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா. இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய இணையர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: படம் சிறை, பாடல் நீலோத்தி. நன்றி.
2: இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இப்பொழுது இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம், பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு?
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு பிரதர் படத்துல வந்து மக்காமசி பாட்டு வேணும். பாடல் எனக்கு மட்டும் இல்ல, எல்லா நேயர்களுக்காகவும் கொடுத்துருங்க. நேத்து வந்து தந்தையர் தினம் கொண்டாடணும். நேத்தே லைன் பிடிச்சி எல்லா அப்பாக்களுக்கும் வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சேன், லைன் கிடைக்கல. இன்னைக்கு சொல்லிடுறேன், தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து அப்பாக்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: சரி, உங்களுக்கான பாடல் கேட்டலாமா?
1: நன்றி.
0: நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததற்கு.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, டீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.
3: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ

0: Kamishi.
1: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
4: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
4: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
5: பாட்டவேனமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இன்றைக்கு மதுரை மாவட்ட நேர்களுடைய பாட்டவேனமான நிகழ்ச்சி தான் வளம் வந்துட்டே இருக்கு. அவங்களுடைய விருப்பமாக ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இப்பொழுது இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்.

0: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: நேர்களை, இன்றைக்கு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி ஒரு மரம் ஒரு மனிதன் என்ற தலைப்பில் தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. ஒரு மரம் ஒரு மனிதன் உலக மழை காடுகள் தினத்தை ஒட்டி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தொடங்கும் நேரம் 11:02. இப்போ பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நேரம் 8:20 ஆகிட்டு இருக்கு. மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வளம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வாழ்க வளமுடன் அம்பிகா மேம், இனிய காலை வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர்.
1: என்ன பாடல் கேட்கலாம்?
2: கலைவா கலைவில இருந்து வாடி ஏன் பொட்டெல்லாம் மிட்டாயி, அந்த பாட்டுங்க.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காட்சியில் இருக்கு.

0: காட்ட வேண்டுமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். மதுரை மாவட்ட நேயர்கள் வரிசையில் இப்பொழுது இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேம், என் பேரு பாலாஜி, நான் அவனியபுரம் ஜெயபார சிட்டில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: பாட்டு மாற்றான் படத்துல இருந்து ராணி கோணி பாட்டு போடுங்க மேம். உலகில் உள்ள அனைத்து தந்தையருக்கும் தந்தையருக்கும் நல்வாழ்த்துக்கள் மேம்.
0: அதாவது முதன்முறையா நம்ம கிட்ட இப்ப பேசுறீங்களா பண்பலையில?
1: ஆமா மேம், ஆமா.
0: நன்றி. உங்களுடைய அந்த கடகட ஃப்ளோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, கேட்டோடனேயும். சரி, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் கேளுங்க. அடுத்தடுத்து நிறைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, சரிங்களா?
1: சரிங்க.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேர்களின் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா நேரம். 8:30 ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
3: பாண்டியம்மா பேசுறேன்
2: மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
3: வரலாம் வரலாம் வா.
2: சரி வாங்க, நீங்களும் வாங்க.
3: நன்றி,
2: இணைப்பில்
3: நல்லா இருக்கீங்க மேடம்?
2: நிலையத்துல எல்லாருமே நலமா இருக்கும்.
3: உங்களுக்காகவும்
2: நம் நேயர்கள் அனைவருக்காகவும் பாடல் கேட்டுருவோமா?
3: கேட்டலாம் மேடம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்பமாகத்தான். நீங்களும் தொடர்பு கொண்டு பேசலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் பேசலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். இப்போ மகிழ்வதற்காக காத்துட்ருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வண்டியூர் செம்மன் சாலை சக்தி ஜனார்த்தனன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இன்னைக்கு திரு சிற்றம்பலம் படத்தில இருந்து ஏதாவது ஒரு பாடல் ஒன்று போடுங்க.
0: நன்றி இணைப்பில்.
1: நன்றி.
0: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 8:40 நிமிடத்தில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா இணைப்பில் காத்திருக்கக்கூடிய மதுரை மாவட்ட நேயர் வருக வணக்கம்.
2: இனிய காலை வணக்கங்களோட நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: தலைவா படத்துல இருந்து தளபதி தளபதி.
1: நன்றி
2: நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல்.

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கிச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு சங்கீத வித்வான், அவர் தம்முடைய சீடர்களோட பல்லக்கில் போயிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு கொள்ளை கூட்டம் எதிரில் வந்தது, வழி மறிச்சது. பல்லக்கில் இருந்த இந்த நகை, பணம், உணவுப் பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க. அந்த வித்வான் கையில் ஒரு பெட்டி வச்சுருந்தார், அதையும் எடுக்க வந்தாங்க. ஐயா, இந்த பெட்டியை மட்டும் எடுக்க வேண்டாம், வேறு எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் என்கிட்டே இருக்கட்டும், இதை விட்டுருங்கோ அப்படின்னாராம் இந்த வித்வான். கொள்ளை கூட்ட தலைவனுக்கு இவர் இப்படி சொன்னதும் ரொம்ப ஆச்சரியமாக போட்டுது. அப்படின்னா அந்த பெட்டியில் ஏதோ இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, அந்த பெட்டியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டானா, நான் என்னுடைய பிள்ளை மாதிரி பாவித்து வருகிற வாத்தியம் ஒன்று வச்சுருக்கிறேன், ஒரு சங்கீத வாத்தியம். இது உங்களுக்கு உபயோகமானது எதுவுமே கிடையாது இதில் அப்படின்ட்டுருக்கான். அது சரி, அந்த வாத்திய கருவி என்ன உன் புள்ள மாதிரின்னு சொல்கிறியே, அப்படின்னா என்ன அது உங்ககிட்ட பேசுமா அப்படின்னு கேட்டிருக்கான் கிண்டலாக. ஆமாம், இது எல்லாரோடவும் வந்து பேச வைக்கலாம், பாடவும் வைக்கலாம் அப்படின்னாராம். அப்படின்னா என் பேரை சொல்லி அதை கூப்பிட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கான் அவன். அந்த வித்வான் பெட்டியை திறந்திருக்கார், உள்ளே இருந்த இசைக்கருவியை வெளியில் எடுத்தார், ஒவ்வொருத்தர் பேராக கேட்டார். அதையெல்லாம் அப்படி அப்படியே வாய்ச்சி காட்டினார். அதில் அதை கேட்டதும் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போயிட்டு தான், எங்கே இதை பாட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் இருந்தவங்க. உடனே அந்த வித்வான் சில நாட்டுப்புற பாடல்கள், மீனவர் பாடல்கள் எல்லாத்தையும் வாய்ச்சி காட்டினாராம். கொள்ளை கூட்டம் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததான். ஒருத்தன் கேட்டிருக்கான், இதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறியே, இதை வச்சுக்கிட்டே என்னத்தை பண்ணுவேன், இது உனக்கு சோறு போடுமா அப்படின்ட்டுருக்கான். ஆமாம், இது எனக்கு சோறு போடும், துணிமணிகளும் கொடுக்கும், மன்னர் முன்னாடி இதை வந்து வாய்ச்சி காட்டினா எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற பொருள் இருக்கு, இது எல்லாமும் ஒரு மன்னர் என்கிட்ட கொடுத்தது தான், இதை வாய்ச்சி காட்டி வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லியிருக்கிறார் அந்த ஆள். கொள்ளையர் தலைவன் யோசிக்க ஆரம்பித்தான், தம்முடைய தோழர்களோடு ஆலோசனை பண்ணானா, இவர் வந்து நமக்காக இதை வாசிச்சிருக்கார், இவருக்கு நாம் சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணானா. கொள்ளையடித்த பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான், அதோட அவங்கக்கிட்ட இருந்த காய்கனிகள், வனப்பொருள்கள் எல்லாத்தையும் வேறு இதையும் வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. அது மட்டும் இல்லை, அவங்க போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் கூடவே பாதுகாப்பாக கொண்டுகிட்டு போய் வேற விட்டு

0: வந்தானா. இது நம்ம ஊரில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த சங்கீத வித்வான் யார் தெரியுமா? அவர் தான் வடிவேலுன்னு பேர். அவர் வச்சிருந்த வாத்தியம் என்ன தெரியுமா? அதுதான் பிடில், அதாவது வயலின். ஃபிடில் வந்து ஒரு மேல்நாட்டு இசைக்கருவி. அதை முதல் தடவையாக கர்நாடக சங்கீதத்தில் புகுத்தியவர் இந்த வடிவேலு. ஆங்கிலேயர்கள் வந்து ஃபிடில் வந்து பேலே நடனம்ங்கிறாங்கள்ல, அதில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அதை ரொம்ப சிரமத்தோடு கர்நாடக இசை ஸ்வரங்கள் அதில் வாசிக்க வருமானு பார்த்து அதில் கர்நாடக இசையை முதல்ல வாசித்து காட்டினவர் முத்துசாமி தீட்சிதரின் தம்பி பாலு தீட்சிதர். முத்துசாமி தீட்சிதரோட சீடர் தான் வடிவேலு. தஞ்சாவூர் மகாராஜா கிட்ட சங்கீத வித்வத் சபையில் வடிவேலுவையும் ஒரு முக்கிய வித்வானாக சேர்த்துக்கிட்டாராம். அப்போது இவருக்கு வயசு 14 தான். அந்த சமயத்தில் அரச சபையில் இருந்த கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர் வடிவேல் பிள்ளைகிட்ட தன்னுடைய பிடில் வாத்தியத்தை கொடுத்து அதை வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அவர் கற்றுக் கொடுத்தது மேல்நாட்டு சங்கீதம். இவர் அதை வச்சுக்கிட்டு 2 வருஷ காலம் இடைவிடாமல் சாதகம் பண்ணி கர்நாடக சங்கீதத்தை வாசிக்க கற்றுக்கிட்டாராம். தஞ்சை அரச சபையில் கர்நாடக இசை மேடையில் விடில் வாத்தியம் வந்து அரங்கேறிச்சு. இதுதான் அன்றைக்கி நடந்தது. வடிவேலு பிள்ளைக்கு சகல சன்மானங்களும் கிடைச்சிதான். ஆக வயலின் வரவுக்கு வடிவேல் பிள்ளை ஒரு முக்கிய காரணம்ங்கிறத யாரும் மறந்துட முடியாது. இன்றைக்கி வந்து வயலின் எல்லார் கையிலையும் இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு சங்கீதம்னா என்னென்ன தெரியாது, அவர் சொன்னார், இன்றைக்கி சபாவில் என்னுடைய வயலின் கச்சேரி எக்கச்சக்கமான பாராட்டு அப்படின்னார். வயலின் வாசித்ததுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, வாசித்து முடித்ததுக்காக அப்படின்னாராம் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: பாட்ட வேணுமா நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
6: சுரேந்திரன் பேர். சுரேந்திரன்,
5: எங்க இருந்து பேசுறீங்க?
6: ஓம்பேட்டை நகர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
5: என்ன பாடல் கேட்கலாங்கய்யா?
6: நீங்க பன்மலை பாடல் போடுறீங்க மேடம்.
5: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம் நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இதுவரை பங்கு பெற்ற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம். பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம். ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை, காத்திருந்து தான் ஆகணும். அதற்கு முன்னாடி இப்போ செய்தி சுருக்கம் கேட்டலாம். இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அம்மோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மார்னிங், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி மண்டே டு ஆல். ஜாலியா ஃபுல் எனர்ஜியோட இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல் காலேஜ் ஆஃப்னு பரபரப்பா கிளம்பிட்டு இருக்க இந்த டைம்ல அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ற மாதிரி சூப்பர் பெப்பியான சாங்ஸ், அது மட்டும் இல்லாம யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டு ரசிக்க போறீங்க அஜிதா கூட. நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள நம்மள சுத்தி என்னெல்லாம் நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் வைப் தர மாதிரி ஒரு சூப்பரான சாங் கேட்டுடுவாங்க மாஸ்டர் படத்துல இருந்து.

இறைனு வர்ற பக்குவமா சொல்லும் போதே கேட்டுக்கோங்க சொல்லு.

That's

7 நிமிஷம் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்க கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியில முதலாவது பகுதியா பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த பகுதியில இன்னைக்கு இந்தியாவில் ஜவுளித்துறையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற நோக்கத்துல துவங்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான திட்டம் குறித்து தாங்க தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம். இந்த இயக்கம் 2020 வருஷம் பிப்ரவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக துவங்கப்பட்டுச்சுங்க.

திட்டத்தோட முக்கிய நோக்கம் இந்தியாவை தொழில்நுட்ப ஜவுளி துறையில ஒரு முன்னணி நாடா மாத்தி அதோட உள்நாட்டு சந்தை மதிப்பை உயர்த்துறது தாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுறத குறைச்சு மேக் இன் இந்தியா திட்டம் மூலமா இந்தியாவிலேயே இந்த திட்டத்துக்கு தேவையான மிஷினரிஸ் உற்பத்தி செஞ்சு இந்திய தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்யறதும் தாங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்னாடி பாட்டு கேட்டுருவாங்க பராசக்தி படத்துல இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக

0: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம்பர காத்துட்டே இருக்குங்க. தினம் தினம் ஒவ்வொரு தலைப்புல நம்ம பேசிட்டே இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மழை காடுகள் தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுதுங்க. அதை ஒட்டி ஒரு மரம் ஒரு மனிதன் அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நீங்க வச்ச மரம் என்ன, ரொம்ப பிடிச்ச மரம் என்ன, இந்த மாதிரி மரம் பத்தி பேசலாம். உங்களுக்கும் மரத்துக்குமான தொடர்பு குறித்தெல்லாம் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 2530170 மற்றும் 2530171 ஆகிய எண்களில் நீங்க அழைக்கலாங்க. இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு ஒரு மரம் ஒரு மனிதன்.
1: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

நம்ம விண்மீன் மண்டலத்தோட மைய பகுதிக்கு ஒரு ருசியும் ஒரு சுவையும் இருக்குன்னா நம்புறீங்களா? ஆமாங்க, நம்ம விண்மீன் மண்டலத்தோட மைய பகுதியில் இருக்க மூலக்கூறுகளை விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணப்ப அங்க எத்தில் ஃபார்மேட் அப்படின்ற வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா, ராஸ்பெரி பழத்துக்கு சுவையை தர்றது இதே வேதிப்பொருள் தாங்க. அதனாலதான் சொல்றேன், அப்போ நம்ம விண்வெளியோட மையப்பகுதி ராஸ்பெரி மாதிரி

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேரம் காலை 9:20.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

இன்ஃபர்மேஷன் கடல் வாழ் பாலூட்டிகள் பத்தினது தாங்க. கடல்ல வாழக்கூடிய பாலூட்டிகளான திமிங்கலங்கள், டால்பின்கள் மற்றும் கடல் சிங்கங்கள் மற்ற மீன்களை போல முட்டையிடாமல் குட்டி போட்டுதாங்க பாலூட்டுது. அதை எப்படி கடலுக்குள்ள பாலூட்ட முடியும்? இதை எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? தண்ணிக்குள்ள பால் கொடுத்தா கரைஞ்சிராதா அப்படின்லாம் நம்ம பலமுறை யோசிச்சிருப்போம். கரையாதுங்க. ஏன்னா இது பசும்பால் மாதிரி இல்ல, திமிங்கலம் மாதிரியான கடல் பாலூட்டிகளோட பால்ல 30-50% அதிகப்படியான கொழுப்பு சத்து இருக்குதாங்க. அதனால அந்த பால் பாக்குறதுக்கு டூத்பேஸ்ட் மாதிரி அல்லது உறைந்த வெண்ணெய் மாதிரி ரொம்ப கெட்டியா இருக்குமா. அந்த கெட்டித்தன்மைனாலதான் அது தண்ணியில கரையாம அதை குட்டியும் ஈஸியா குடிக்க முடியுதான். அடுத்ததா படப்பட பட்டாம்பூச்சி குறித்த ஒரு இன்ஃபர்மேஷன் காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்னாடி பாட்டு கேட்டு வாங்க. கோலமாவு கோகிலா படத்துல இருந்து.

0: 6:26 நம்ம நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போற அடுத்த இன்ஃபர்மேஷன் பட்டாம்பூச்சி பத்தினதாங்க. பட்டாம்பூச்சியோட அழகை ரசிச்சிருப்போம். அப்படிப்பட்ட பட்டாம்பூச்சிக்கு நம்ம உடம்புல இருக்க மாதிரி ரத்தம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரத்தம் இல்லைனா அப்ப என்ன இருக்கு அதோட உடம்புல? ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்லப்படுற நிறமற்ற வெளிர் மஞ்சளும் பச்சையும் கலந்த கலர்ல இருக்க திரவம் தாங்க அதோட உடல்ல ஓடுது. இந்த திரவத்துல ஆக்சிஜனை கடத்துற ஹீமோக்ளோபின் இல்லாததால தான் இதற்கு நிறம் இல்லைன்னு சொல்றாங்க. கேட்ட இன்ஃபர்மேஷனோட அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு, ஜில் ஜங் ஜக் படத்துல இருந்து.
1: இந்த சரகு பேரு லாஸ்ட் டே, அதாவது கட்சி நாள்.

சைட் ரோடு, ரெண்டு லாரி ஒன்னு ரைட் ஒடிச்சு நேர போய் வெளியில நிக்கிற ஒயிட் ஹவுஸ் கேட் அட நடுவுல மோதிருச்சு. ரெட் ரோடு, ரெண்டு லாரி ஒன்னு ரைட் ஒடிச்சு நேர போய் வெளியில நிக்கிற ஒயிட் ஹவுஸ் கேட் அட நடுவுல மோதிருச்சு. மொட்டை வெயிலில் பட்ட பகலில் இதை வேடிக்கை பார்க்க வந்தான். நம்ம வெள்ள கொடி வேண்டாம், பட்டினத்து பூதம் தீப்பிடிப்பத பத்து எறிவத, ஐயோ பத்து எறிவத பொத்தி தூரம் நின்று பாப்பத விட்டு விட்டான். அந்த பறக்கா வெட்டி பைய பக்கம் நின்று கையை கட்டி வெட்டி தீப்பட்டு கறியை கட்டி விட்டு ஓடுனான்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை. ஒரு தேனீக்கு நல்ல பூக்கள் இருக்கக்கூடிய தோட்டம் கிடைச்சா அது உடனே அதோட தேன்கூட்டுக்கு திரும்பி வந்து எட்டு போடுவது போல ஒரு டான்ஸ் ஆடுமாங்க. அந்த டான்ஸோட ஸ்பீடு, கோணம், திசை இதெல்லாம் வச்சு பூக்கள் எவ்வளோ தூரத்தில் எந்த திசையில் இருக்குது இப்படியெல்லாம் வச்சு தேனீக்கள் துல்லியமாக ஜிபிஎஸ் மாதிரி கண்டுபிடிச்சு அந்த பூக்களை நோக்கி தேன் எடுக்க போகுமாங்க. அடுத்ததான் நீங்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காகவே பாடல் வந்துட்டே இருக்கு கபாலி படத்துலேருந்து.

0: டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நிறமலை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியால டானி ஃப்ராக்மோத்னு ஒரு பறவை இருக்குதுங்க. அது பார்க்க ஆந்த மாதிரி இருக்குமா, அது வேட்டையாட விதவிதமா விசித்திரமா இருக்குமா. அது எப்படின்னா, ஆபத்து வரப்ப அதோட இறைய தேடுறப்ப அந்த பறவை ஒரு மலக்கிற மேல ஏறி அதோட கழுத்தை நீட்டி கண்ணை மூடி அசவில்லாம உட்காந்துக்குமா. பக்கத்துல போய் உட்கார்ந்தா கூட அது பறவைன்னு நம்மளுக்கு பாக்குறப்ப தெரியாது, மரக்கிள மாதிரி இருக்குமாங்க, அவ்வளோ தத்ரூபமா. அடுத்ததான் நீங்க கேட்டு என்ஜாய் பண்றதுக்காகவே பாடல் வந்துட்டே இருக்கு கங்குபா படத்துல இருந்து.
1: கொச்சாமி வழி வந்து பஞ்சத்தை சைச்செடுத்த இளம்ப வழி வந்த பெருமலைய பெத்த தங்கை எழுந்த பேர சச்சாங்கன சாச்ச செந்தி உணர்ந்த மவன்.

கொண்டையாத்துமலை ஏறி கொண்டல பிடிக்கவும் வெங்காட்டு மரம் ஏறி வெண்வேக அடிக்கவும் அறத்தி தீவேறி அச்சத்தை காட்டவும் முக்காட்டு களி ஏறி திக்கெல்லாம் ஓட்டவும் உண்டையே உண்ட வீரந்தே எங்க கங்கா.

உலகமும் இவன் மாறைய சருகூரும் உலகங்க இன்னுரைய கரையூரும் திரையெல்லாம் முகமறைய பெருமாச்சு பறையெல்லாம் பேப்பறைய ஒண்டையே ஒண்ட வீரங்க சண்டையே எங்கு சூறங்க தீயவ பெத்த தீரங்க எங்க பெருமாச்சு காரங்க கங்கா கங்கா கங்குவா.

சின்னம் பாலாய் வாழ்க்கை ஒரே பாதை ஒரே போதை. ஞாயிறு நொழி ஊடுருவிட காடு சிறுமழலை என்று வந்தவள் திட்ட காடு. செந்நரிகளின் காலினிகளின் காடு அவை மடியினில் இவற்றையும் திட்ட காடு.

செம்மன் செவ்வாய் ரத்தம் கண்ணில் யுத்தம் நெஞ்சில் ஈட்டியின் முன்னை பாய்ந்திடும் கண எல்லாம் வல்லவன் இவன் சொல்லியபடி வளையும் ஆயிரம் தடை அறப்பரின் படையெல்லாம் தங்குவன் இவன் கண்ணிமைத்திட உடையும் வருகிற போது

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா. அம்ஜிகலிக்கா அம்புகா அம்பு அட்கு.

அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை

0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
2: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
0: இஸ்ரோ மற்றும் இந்திய அணுசக்தி துறை இணைஞ்சு விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக நிலவுல சுமார் 200 நாட்கள் வரை தங்கி ஆய்வு செய்யக்கூடிய புதிய நிலவு லேண்டர் தொழில்நுட்பத்தை உருவாக்கிக்கிட்டு வராங்கங்க. கேட்ட இன்ஃபர்மேஷனோட அடுத்ததானுங்க. கேட்டு ரசிக்கிறதுக்காகவே பாடல் வந்துட்டே இருக்கு மகான் படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. கடல்ல வாழ்ற டுரிட்டோஸ் டோர்னி என்ற ஒரு குறிப்பிட்ட ஜெல்லி மீன் வகைக்கு இயற்கையிலே மரணம் கிடையாதுங்க. இதோட உடல்ல ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு இல்லனா இதுக்கு வயசாகிருச்சு அப்படின்னா இந்த ஜெல்லி மீன் திரும்ப தன்னோட ஆரம்ப கால குழந்தை பருவ நிலையான பாலிவ் ஸ்டேட்டுக்கு தன்னோட நிலையை மாத்திக்குதான். அதனாலதான் இந்த வகை ஜெல்லி மீன்கள் சாகாவரம் பெற்ற ஜெல்லி மீன்கள், அதாவது இம்மோர்டல் ஜெல்லிஷ் ஃபிஷ் னு அழைக்கப்படுது. கேட்ட இன்ஃபர்மேஷனோட 9:50 நிமிஷத்துல பாடல் வந்துட்டே இருக்கு. நானே வருவேன் படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களின் நினைவிற்கு இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி விளம்பர காத்திரி இருக்கு. தினமும் கண்ணாடி மாளிகையில ஒவ்வொரு தலைப்பு பத்தி பேசிட்டே இருக்கோம் இல்லையா? அப்படி இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலக மழை காடுகள் தினம் அனுசரிக்கப்படுதுங்க. அதை ஒட்டி இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு ஒரு மரம் ஒரு மனிதன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படிலாம் பேசுறோம். அந்த மழையை தர்றதுக்கான மரங்களை நம்ம நடுறோமா இல்லையா? நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனை மரங்கள் நட்டுருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச மரம் என்ன? உங்க வீட்டை சுத்தி தோட்டத்துல என்னென்ன மரங்கள்லாம் வச்சிருக்கீங்க? இப்படிலாம் நிறைய தகவல்கள் நீங்க பேசலாம். சொல்ல அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் அழைக்கலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு ஒரு மரம் ஒரு மனிதன்.
1: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

0: டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் மற்றும் பலவேறு சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து சட்டப்பேரவையில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் அவை விதி எண் 110 கீழ் இன்று விளக்கம் அளித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலையில் ஒலிபரப்பப்படுவதால் உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை.

0: பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைகின்றேன் நான் பிரகாஷ். இன்றைய விருந்த விருப்பம் நிகழ்ச்சியில யாரு நம்முடைய நிலையத்துக்கு விருந்தரா வந்திருக்காங்க, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, நம்முடைய ஆகாஷவாணிக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு, நிறைய பேசி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம. அவங்க யாரு என்னன்னு சொல்லி அவங்க வாயால கேட்டு தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம் மதுரை பண்பலை நேயர்களுக்கும் ராமேஸ்வரம் பண்பலை நேயர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா நீங்க எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? நீங்க?
1: நான் வந்து மதுரை மணிநகரத்துலதான் பிறந்து வளர்ந்ததெல்லாம், கிருஷ்ணராஜ சாக்கரகாரத்துல 1988 நான் இடத்துல பிறக்கிறேன். மதுரை வானொலி நிகழ்ச்சிகள் வந்து 1998 இருந்து நான் கேட்டுட்டு வரேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா. ஆதிகாலத்து நேயர் நீங்க அப்ப?
1: ஆமா, 28 ஆண்டுகளாக நான் மதுரை வானொலி கேட்டுட்டு இருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, மதுரை வானொலிக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி?
1: அதாவது நான் 2007 இருந்து மதுரை வானொலிக்கு வந்து இந்த எண்ணப்பூக்கள் நிகழ்ச்சிகள் கடிதம் ஆரம்பிச்சேன். அப்ப ரமேஷ் ராஜா ஐயா வந்து என்னுடைய கடிதங்கள்லாம் வாசிக்கும் போது தொடர்ந்து எனக்கு எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அந்த மதுரை வானொலி வந்து அதிகமான அறிவியல் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. பூமி நமது பூமி, சவாலே சமாளி, வேர்களின் வெளிச்சம், இந்த மாதிரி தொடர்கள் எல்லாம் வந்து நான் வந்து கேள்வி கேட்டு அதுக்குரிய பரிசுகள்லாம் வாங்கியிருக்கேன். ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளுக்கு மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கேன். நாடகம் தயாரிச்சும் கொடுத்துருக்கேன்.
0: ரொம்ப அருமையா, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. ஓகே, நம்ம நிறைய பேச போறோம் நம்ம உங்ககிட்ட. முதல்ல ஒரு விருப்ப பாடலோட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை சொல்லுங்க. முதல் பாடலா
1: இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல். இது வந்து தாவணி கனவுகள் இருந்து ஒரு நாயகன் உதயமாகிறார் அப்படின்ற பாடத்தாங்க.

0: திரைப்படத்திலே தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து குருநாயகன் உதயமாகின்றான். இந்த பாடல நீங்க குறிப்பா தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்?
1: இதுல வந்து இந்த இசைஞானியுடைய இசை வந்து ரொம்ப அருமையா இருக்கும், அதே மாதிரி பாக்யராஜ் அவர்களுடைய நடிப்பு ரொம்ப அற்புதமா இருக்கும், அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப அருமை. ஓகே, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய மதுரை வானொலிக்கும் உங்களுக்குமான தொடர்பை சொல்லிட்டு இருந்தீங்க, அதை தொடர்ந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம்.
1: ஆமாங்க, இந்த மதுரை வானொலி நிகழ்ச்சி நான் வந்து ஒரு வானொலி நேயரா ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரே பொழுதுபோக்கு வந்து வானொலி கேட்கறதுதான். அந்த நிகழ்ச்சிகளை பத்தி கேட்டு அதுக்கூடிய கடிதங்கள் எழுதுறது இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2010 இருந்து என்ன ஆச்சுன்னா, திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாடு நிகழ்ச்சிகள் தூத்துக்குடியில இருந்து ஒளிபரப்பாங்க, அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை வானொலி நிகழ்ச்சிகள், அப்புறம் திருச்சி வானொலி நிகழ்ச்சிகள்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம 2000 வந்து கொடைக்கானல் ஆரம்பிச்சாங்க, கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சிகளும் கேட்டு, செப்புக்கு செந்தமிழ் மற்றும் பண்பலைக்கழகம் நிகழ்ச்சிகள்லாம் நிறைய கேட்டு, நம்ம நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு அதுக்குரிய கடிதங்கள்லாம் எழுதிட்டு இருந்தேன். இதுல வந்து எனக்கு வந்து வானொலி வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திருச்சு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொன்னோம்னா அது வானொலி தான்.
0: உங்களுக்கு வந்து இந்த வானொலி மீதான பற்று, அந்த ஆர்வம், இதெல்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமா தெரியுதுன்னே சொல்லலாம். ரொம்ப அருமை. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு விருப்ப பாடல் நீங்க சொல்லிடலாமே, என்ன ஒரு விருப்ப பாடல் உங்களுக்கு மனம் விரும்பிய பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து இந்த மின்னலை படத்திலிருந்து இருவிழி உணது இமைகளும் உணது அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு தாங்கய்யா.

0: அழகான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம் மின்னலை திரைப்படத்திலிருந்து. ஐயா, இந்த பாடல் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன?
1: இந்த பாடல் வந்து தேவான்ற ஒருத்தர் இசை கலைஞர் பாடியிருக்காரு. அவர் பாடும்போதும் நான் பாடும்போதும் இந்த பாட்டை நானே பாடும்போது அவர் வாய்ஸ் என்னோட வாய்ஸும் சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்ப கண்டிப்பா நீங்க பாடியே ஆகணும் எங்களுக்காக. எங்க ஒரு எங்களுக்காக ஒரு சில வரிகள் பாடிக்காட்டு.
1: இருவிழி உனது, இமைகள் உனது, கனவுகள் மட்டும் எனதே.

0: அதாவது சொன்ன உடனே எங்களுக்காக பாடி காமிச்சிங்க, ரொம்ப நன்றி. சொல்லுங்க சண்முக சுந்தரம் சார், நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில நீங்க என்ன பணி செஞ்சிட்டு இருக்கீங்க, அது குறித்த ஒரு சில விஷயங்களை.
1: நான் வந்து எம்ஏ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன், எம்ஏ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். பி வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 2010 முடிச்சேன். 2011 2017 வரைக்கும் ஒரு தனியார் தொழிற்சாலையில வந்து பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி பொறியாளராக வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் 2018 தனியா ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சு ரன் பண்ணிட்டு வரேன்.
0: ரொம்ப அருமையா. ஓகே,
1: ஆமா, இங்க நான் முனிச்சாலையில.
0: முனிச்சாலையில, ஓகே ஓகே, அருமையா. உங்களுக்கு சொல்லி சிறக்கட்டும், வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு விருப்ப பாடல் கேட்கலாம், என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொறி படத்துல இருந்து பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம் அப்படின்ற பாட்டு தாங்க.

0: ஏன் இந்த பொறி திரைப்படத்துல இருந்து இந்த பாடல பொதுவா நம்ம பேருந்துல போறப்ப நிறைய பேர் கேட்டுறது உண்டு. சில பேரு இந்த அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்க குறிப்பா இந்த பாடல சேர்ந்ததுக்கான காரணம் என்ன?
1: இதுல குறிப்பா வந்து இந்த இசை வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும், அப்படியே மெல்லமா ஆரம்பிக்கும். இந்த காலை பொழுதுல கேட்கறதுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும், அதனால இந்த பாட்டை நான் தேர்ந்தெடுத்தேன்.
0: ஓகேயா, நம்முடைய பண்பலை நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு நேயர், அதாவது என்ன சொல்றது, ரொம்ப பழைய காலத்து நேயர் அப்படிங்க சொல்லலாம். உங்களுக்கு நம்முடைய பண்பலையில பிடித்தமான நிகழ்ச்சிகள்லாம் எதை சொல்லலாம்? நீங்க அப்படி ஒரு வரிசை சொல்றதா இருந்தா எந்தெந்த வரிசையில் நீங்க சொல்லுவீங்க நம்முடைய நிகழ்ச்சிகள்?
1: நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வந்து முதல்ல வந்து கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தான். அதாவது இந்த கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில பல்வேறு தரப்பட்ட மக்கள், பல்வேறு தரப்பட்ட சிறப்பு விருந்தினர்கள்லாம் பங்கேற்று நம்மளை வந்து சிறப்பு செஞ்சிருக்காங்க. நானும் நிகழ்ச்சியில பங்கேற்று என்னுடைய ஐயங்களுக்கு எல்லாம் மருத்துவம் சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்று அதனுடைய ஐயங்களுக்கு எல்லாம் தீர்வு பெற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா ஆட்டக்களம்னு ஒரு நிகழ்ச்சி. இந்த ஆட்டக்களம் நிகழ்ச்சி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கலவை அப்படி போயிட்டு இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. விடுகதைகள், ஒரு நாள் பொதறிவு, ஒரு நாள் சினிமா பாடல் இருந்த இடைப்பட்ட வரிகளை கண்டுபிடிக்கிறது, ஒரு நாள் வந்து எண் கணிதம், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சினா இன்று ஒரு தகவல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில வந்து எப்படின்னா நம்ம அதை கேட்டாலே போதும், நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் எப்படி இன்னொருத்தோட தகவல் தொடர்பு எப்படி பண்றது, ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு எப்படி புரியும்படி சொல்றது, எப்படி நகைச்சுவையா நம்ம வந்து பேசுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அதில் அந்த ஒரு 5 நிமிஷத்துலயே தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர் வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சியா, அதாவது நீங்க அடுக்க சொன்னா அடிக்கிட்டே போவீங்க போல, ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம அதாவது பண்பலை நிகழ்ச்சிகள்ல கேட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்க மனசுல ஆழமான பதிந்த விஷயம் அப்படின்னு எதை சொல்லலாம்?
1: இந்த உலக வெப்பமயமாதல் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த உலக வெப்பமயமாதல் வந்து கார்பன் எமிஷன்னால நம்ம வண்டிகள் வாகனங்கள் பெருகிருச்சு, அதனால கார்பன் எமிஷன்னால இந்த உலகம் வெப்பமயமாது, இந்த எல்நினோ அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்து. இதுக்கு நம்ம என்னால முடிஞ்சதை எப்படி இந்த இதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி போச்சு. அந்த நிகழ்ச்சி வந்து சைக்கிள் நீங்க பயன்படுத்தினா உங்க உடம்புக்கும் நல்லது, கார்பன் எமிஷனும் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை வந்து என்னோட மனதுல ஆழமா பதிஞ்சது. அதனால நான் சின்ன வயசுல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் வந்து சைக்கிள் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்ப வந்து இபைக்கும் வாங்கிட்டேன். இந்த இபைக்குனாலே கார்பன் எமிஷன் குறையுது. இந்த கார்பன் எமிஷன் குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்துலதான் நான் செயல்பட்டு வரேன்.
0: ரொம்ப அருமை, அதாவது நிகழ்ச்சி கேட்டு அதன் மூலமா நீங்க வந்து முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க, ரைட்டா?
1: ஆமாங்க,
0: ரொம்ப அருமை. தொடர்ந்து ஒரு விருப்ப பாடல் கேட்கலாம். என்ன விருப்ப பாடல் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல்?
1: இது வந்து சாமி படத்துல இருந்து ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு.

ஒரு அருமையான பாடலை கேட்டு முடித்தோம் நேர்களே. நாம் இணைந்திருக்கின்றோம் இது விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்ம கூட விருந்தினராக பங்கேற்று நம்ம கூட அழகா பேசிட்டு இருக்காங்க. சுவாரஸ்யமான

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களின் நினைவிற்கு காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை உலக மழைக்காடுகள் தினத்தை ஒட்டி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை வளம் வர காத்துட்டே இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு ஒரு மரம் ஒரு மனிதன். தொடர்பாக பேச நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் 0452 என்று மதுரையோடு முன்னிப்பு சேர்த்து. காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு ஒரு மரம் ஒரு மனிதன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பிரதீப் ராவத் ஆகியோரோட நடிப்புல உருவான கஜினி திரைப்படத்துல இருந்தா பாடல்கள் கேட்க போறோம். இந்த படத்தோட பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். பாடல்களை பாடியிருக்காங்க கார்த்திக், அனுபமா, ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ, சங்கர் மகாதேவன், சுஜாதா ஆகியோர். பாடல்கள் எழுதியிருக்காங்க தாமரை, நாமுத்துக்குமார், வாலி மற்றும் கபிலன். இதோ நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காகவே பாடல்.

42 நிமிஷத்துல கேட்டுருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில கஜினி படத்துல இருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு காத்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

இதுவரைக்கும் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில கஜினி திரைப்படத்துல இருந்து சூப்பரா 4 சாங் கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில கேட்ட பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.

அடுத்த நிகழ்ச்சியாக நேயர்கள் மனதை ரசிக்க வைக்க வருகிறது கண்ணாடி மாளிகை. காலை 11:02 இன்றைய கண்ணாடி மாளிகை உலக மழைக்காடுகள் தினத்தை ஒட்டி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை வளம்பெற காத்துட்டே இருக்கு. இன்னைய நிகழ்ச்சியோட தலைப்பு ஒரு மரம் ஒரு மனிதன். நீங்க வாழ்க்கையில மரம் நட்டுருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மரம் என்ன? நீங்க எங்கேயாவது மரம் சின்ன வயசுல நட்டு அந்த மரத்தை போய் இப்ப அடிக்கடி பாக்குறது உண்டா? அப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 04522 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில். காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு ஒரு மரம் ஒரு மனிதன்.

0: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: அடுத்ததாக 11 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து சட்டப்பேரவையில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் அவை விதி 110 கீழ் இன்று விளக்கம் அளித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்ட் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 11:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்க போறீங்க கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை உலக மழைக்காடுகள் தினத்தையொட்டி சிறப்பு நிரலை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு ஒரு மரம் ஒரு மனிதன். நீங்க வாழ்க்கையில எத்தனை மரங்கள் நட்டிருக்கீங்க? சில பேர் வந்து மரத்தோட நட்பு எல்லாம் பாராட்டுவாங்க, பேசுவாங்க. சின்ன வயசுல ஒரு மரம் நட்டு வச்சேன்.

அதுதான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பார்க்கில் ஒரு மூலையில் ஒரு மரம் இருக்கும், அங்கே போய் ஒருத்தர் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். கேட்டால், இது நான் ஒரு காலத்தில் வந்து நட்டு வச்ச மரமா, என் வாழ்க்கையில் இந்த மரம் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் நட்ட மரங்கள், அந்த மரத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இதை குறித்தெல்லாம் பேச அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் அழைக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு ஒரு மரம் ஒரு மனிதன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில வெகு சிறப்பான ஒரு தலைப்பும் கூட அஜிதா வந்து நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக பாடலோடே சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு மரம் ஒரு மனிதன். ஏன் ஒரு மனிதன் ஒரு மரம் தான் வைக்கணுமா? அப்படிலாம் இல்லை, நம்ம நேர்கள் நிறைய மரம் வச்சுருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியான நிறைய விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து நம்ம மதுரை பண்பலை வாயிலாக ராமேஸ்வர பட்பலை வாயிலாகவும் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ இந்த மரம் நடுதல் அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளில் நம்ம முன்னெடுப்பாக செய்கிறோம். இன்றைக்கு இந்த மரம் நடுதல் அப்படின்றது திருவிழா, அதாவது நம்மளுடைய வீடுகளில் இடக்கூடிய பண்டிகைகளில் இன்றைக்கு இந்த மொய்ப்பணம் செய்துவிட்டு நமக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இன்றைக்கி அந்த மரக்கன்றுகளை கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்றைய தலைமுறையினற வெகுவாகவே வந்துகிட்டே இருக்குது. அந்த மர அதை கொண்டு போய் அந்த கன்றை கொண்டு போய் ஒரு தடவை வச்சுட்டு அதுக்கு தண்ணி விட்டுட்டு அவ்வளோதானா அப்படின்னு திரும்பி பார்க்காம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் முன்னெடுப்பாக நடந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம்.
0: ஆமாம், வாழ்க்கையில் ஒரு மரம் ஏன் கேட்டிங்க இல்லையா? ஒரு மரம் ஒரு மனிதன். ஒரு பிறப்பு எடுத்துட்டா அந்த மனிதன் வாழ்க்கையில் ஒரு மரமாவது நட்டுருக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஒரு மரம் ஒரு மனிதன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பனைமரம் வச்சவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், தென்னை மரம் வச்சவன் வந்து அதுக்கான பலனை அனுபவிப்பான் அப்படின்றது. பனைமரம் வந்து தமிழ்நாடோட மாநில மரம் வேற. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு மரம், இவ்வளோ பெரிய மரம் தான் வைக்கணும் இல்லை, குட்டியாக ஒரு ரோஸ் செடி கூட வீட்டில் வச்சுருப்பாங்க, அதை வச்சு கண்ணும் கருத்துமாக கவனிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க மரத்தை வச்சுட்டு அவ்வளோதான் பச்சும்மா பேருக்கு ஃபோட்டோக்கு வைக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அதையே டெடிக்கேட்டடாக யோசிச்சு அந்த வேலையை மட்டுமே தினம் தினம் அந்த மரத்தோட பார்த்து அதோட பலன்களை அனுபவிச்சு அதில் நிழல் தரும்போது அந்த நிழல்ல போய் உட்காந்து அப்படியே சிலு சிலு சிலு சிலு அந்த காத்து மூஞ்சில வாங்குறப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா?
1: சரி, அதே சந்தோஷத்தோட
0: நேர சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கயா, என்ன மரம் நட்டிருக்கீங்க? மரத்துக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பு உணர்வு எல்லாம் சொல்லலாமா?
2: சொல்லாமா. எங்களுக்கு பார்த்தீங்களா, எங்களுக்கு பொதுவாகவே எங்களுடைய என்ன பிரிக்காமல் வச்சுருக்கோம், நாங்கள் 6 பேரு 1.5 ஏக்கரா இடம் இருக்குதுமா எங்களுக்கு சொந்த பூமி. அதில் பார்த்தீங்களா, இந்த பனை மரத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம், அது இயற்கையாக வந்த மரம். ஆனால் வந்து மற்ற வேப்ப மரம் இதெல்லாம் இருக்குது. அது என்னது, அப்பப்போ அது உண்டான வளர்ச்சிக்கு உண்டான தேவையில்லாதது மட்டும்தான் வெட்டிட்டு மற்றதெல்லாம் வளர்ச்சிக்கு உண்டானது நாங்கள் பண்ணுவோம். அது எங்கள் சொந்த ஊரில் தாரமரம் பார்த்தலாம் பழக்கான ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது. ஆனால் ஈரோட்டில் என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கிறோம்மா. அது என்ன தெரியல, குளிர்ச்சியும் தரும், அது இல்லாமல் நமக்கு வேப்பம் தலை வந்து நமக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏதாவது ஒன்றா நம்ம வீட்டுக்கு முன்னால் வேப்ப தலை வைக்கலாம், இல்லை கோயிலுக்கு கொண்டு போகலாம், இதெல்லாம் தரதுக்காகவும் வரேன். அது இல்லாமல் மாடி தோட்டத்தில் செடியெல்லாம் வளர்க்க வச்சுருக்கிறோம்மா. மாடி தோட்டம் தினமும் காலையில் என்னுடைய பணியை ஒரு 15 நிமிடம் இந்த செடிகளுக்காக அப்படியே நின்று கொஞ்சம் பேசுவேன்.
1: என்ன பேசுவீங்க?
2: அதாவது என்னம்மா

0: நான் செய்யறேன், நீ ஒரு பூ பூக்கலாம் இல்ல, எனக்காக இல்லைனாலும் நீ பூத்தா அழகா இருப்பல்ல இந்த செடியில, நீ பூக்கும் போது உன்னை பார்க்கும்போது அழகா இருக்கும்ல அப்படிமே. நான் அப்ப நான் செஞ்சதை எப்படின்னு நீ புரிஞ்சுக்கிறியா புரிஞ்சுக்கலையா அப்படின்லாம் அது கிட்ட பேசுவேன்.
1: நிரூபிச்சிருக்காங்க, பேச பேச வந்து மரங்கள் வந்து கேக்கும், அதை கேட்டுட்டு நம்ம என்ன பேசுறோமோ அதற்கான பலன்களையும் தரும். நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் பூ பூத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், அதை கேட்டுட்டு பூ பூக்கும், அதெல்லாம் உண்மைதான்.
0: அதுதான், அதனால எனக்கு வந்து மரம் செடி பார்த்தாவே ஒண்ணு, நம்ம வெளியில போற போத கூட அந்த பூ செடிகள் பூக்காம இருந்தா சொல்ல சொல்றாங்க, பூக்களை பறிக்காதீர்கள் போடுவாங்கல்ல, நான் சொல்லுவேன் ஏமா பூக்களை பறிக்காதுன்னு போடுறீங்க, பூக்களை பறிக்காம இருந்தாலும் கொட்டுனா அழகு இல்லல்ல, பறிச்சு வைக்கும் போது அழகா தானே இருக்கும். செடி வந்து பூ பூக்கிறது வந்து என்னதா பறிக்கறதாங்க, அதனால பூ வந்து பறிச்சு வைங்க, ஒண்ணு சாமிக்கு வைங்க தலைக்கு வைங்க, பறிக்காம முட்டையில அது என்ன சொல்லுவோம், நான் பூ பூக்குறத என்னை பறிக்க விட மாட்டீர்கள், பறிக்க விடாமல் என்னை காய வைக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குமா. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, காய் காய்க்கிற மரமா இருந்தா அந்த பூ பூத்து அந்த கனியா கடிக்கிறதுனா அது பறிக்க வேணாம், ஒரு முருங்கை அதெல்லாம் கூட பறிக்க வேணாம், ஆனா அந்த ரோஜா பூ இந்த செம்பருத்தி பூ இதெல்லாம் அப்படியே விட்டுருவாங்கம்மா செடியில, அவங்க அழகா இருக்குன்னு விடுறாங்க இல்லையோ, ஆனா அந்த பூ என்ன நினைக்க தெரியுமா, என்ன நம்ம இவ்வளவு அழகா பூக்கிறோம் நம்மள யாரும் எடுத்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்குமா என்ன பொறுத்த வரைக்கும்.
1: ஆஹா, அருமையா சொன்னீங்க. இப்போ அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம். இணைப்பிலையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள், அன்பு சோரியலுக்கு இனிய வணக்கம்ப்பா. மதுரை ஜவர் பிரசன் வந்து உங்கள் அன்பு சொன்னீங்கப்பா, எப்படி பாருங்க,
1: எல்லாரும் நிலையத்துல நலமா இருக்கும் சொல்லுங்கயா.
2: ஒரு மரம் ஒரு மனிதன் இருக்கீங்க, ஒரு மரம் நீங்க முன்னாடியே முன்னோரிய சொன்னீங்க, ஒரு மரம் மனிதன் எத்தனையோ மரங்கள் வைக்கலாம், நம்ம நம்ம சந்ததிகளுக்கு நம்ம வர ஜெனரேஷனுக்கெல்லாம் சரி. அந்த நான் ஒரு கார்டனர் சரி, அது முக்கியமா கண்டிப்பா. நான் ஒரு 27 வருஷமா கார்டனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜவர் பரத்துல பாத்தீங்கன்னா அண்ணா உங்க செடிகள்லாம் வாங்க, இந்த மகிழம்பு மரம், வேப்ப மரம், உங்க மரம் சொல்லி என்கிட்ட எத்தனையோ சகோதரிகள் வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க பார்த்த உடனே அண்ணா உங்ககிட்ட வாங்கின மரம் தான் இவ்வளவு நேரம் எங்களுக்கு நிழல் தருங்க போது செவிகளை கேட்கும் பொழுது அந்த தருணங்கள் அவ்வளவு மற்ற மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, ஒரு உள்ளிடம் கட்டுறாங்கன்னா அவரு ஒரு இடைவெளி வச்சுட்டு நான் 10 செடிகளை வைக்கிறதுக்கு தகுந்தாறு போல இடத்துக்கு தகுந்தாறு போல கண்டிப்பா இறைவன் படுத்த அந்த இயற்கையை தான் ஃபர்ஸ்ட் புற்பூண்டுகளை படைத்ததாக ஒரு திருவள்ளுவர் ஹிஸ்டரியில படிக்கிறோம். ஒரு இயற்கையை வளர்க்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். ஒரு இல்லிடம் கட்டுறாங்களா ஒரு 10 செடிகளை வளர்க்கலாம், ஒரு மூலிகை ஹெர்பல்ஸ் ஒரு மூலிகை செடிகளை வளர்க்கலாம். ஏன் மருத்துவமனைக்கே போக வேண்டியல, அந்த காலத்துல ஒரு செடி உடைப்பாங்க மூலிகை செடி உடைப்பாங்க, ஒரு காய்ச்சலா தலைவலியா ஒரு காயமா நல்லா கசக்குவாங்க அந்த ஹெர்பல் மூலிகை செடி, கசக்கி சாரம் மட்டும் முடிஞ்சு விடுவாங்க, புண்ணு அந்த புண்ணு வந்து 2 நாள்ல அந்த காயம் ஆறி போயிடும். மருத்துவமனைக்கு 30-40 ஆண்டுகள் எங்க போனாங்க, இந்த இயற்கையுடைய மூலிகை செடிகளை தான் வச்சு மருந்தாக பயன்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது தருணங்கள்ல ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில என்னாவது ஏசி போட்டு உள்ள போய் படுத்தாலும் தூக்கம் வராது, ஆனா வெறுமனே ஒரு வேப்ப மரத்துக்கு அடியிலயோ அல்லது புங்க மரத்துக்கு அடியில வெறுமனே ஒரு துண்டை வெறுத்து ஒரு துயில் கொள்ளுங்க தூங்குங்க தூக்கம் அப்படி வரும். அதனால இயற்கையை சார்ந்து வளரணும் சோரி, நமக்கு மட்டும்போல அந்த இயற்கையை பாதுகாக்கணும். 4 செடிகளை வளங்க நமக்கு பிற்போடு நம்ம சந்ததிகள் நம்ம ஜெனரேஷனுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு செடியை வளர்க்க இயற்கையை பாதுகாக்க சொல்லி நம்ம வெறும் நமக்கு மட்டும் வரும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கூட இயற்கையை பாதுகாக்கணும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வர ஒரு 4 செடிகள் வளர்த்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், இயற்கையை பாதுகாக்கலாங்கிறது சாட்டன் ஸ்வீட்டா சொல்லிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, தேங்க்யூ.
1: நன்றி, நன்றிங்க. அடுத்த நேரை சந்திப்பதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம், ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர், முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி.

0: மெயின் ரோடு, பிவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டி 10, மதுரை.
1: ஒரு மனிதன்ற தலைப்புல தான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை வளம் வந்துருக்கு. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. இதுல நம்ம நேர்களுமே ரொம்ப ரொம்ப ஜாலியா சுவாரஸ்யமாவும் பேசலாம். நான் இதை மரட்ட அப்படி பேசினேன், இந்த மரம் எனக்கு இப்படி ரிப்ளை கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு முதல் நேயர் பேசினாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன மரம் கிட்ட பேசுனீங்க, அது எந்த மரம், உங்களுக்கு அது என்ன மாதிரியான ரிப்ளை. இதே வந்து குழந்தைங்க அந்த செடிகளை பராமரிக்கும் போது, மரங்களை பராமரிக்கும் போது பார்க்கக்கூடிய பெரியவங்களாகிய நமக்கு அது இன்னும் அலாதியான சந்தோஷங்களையும் நிகழ்ச்சிகளையும் நமக்கு நினைவுபடுத்தும். அந்த மாதிரியான நினைவுகளையும் சொல்ல வரலாம். 25, 30, 170 அறிமுக நேயர்களும்,
2: 25, 30, 171 எண்ணில் அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 0452 என்று மதுரையின் நினைப்பு திட்டு. ஒரு மரம் ஒரு மனிதன் பேச வராங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க முருகன் ஐயா, நீங்க என்ன மரம் வச்சீங்க?
3: ஆமா, நான் வந்து நிறைய மரங்கள் நான் வந்து வச்சிருக்கேன் மேடம், வீட்லயே வச்சிருக்காங்க. நான் வந்து என்னடா இந்த வந்து நெல்லி மரம் வச்சிருந்தேன், நெல்லி மரம், எலுமிச்சங்க மரம், இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன் மேடம். அது வந்து வச்சிருந்ததுனால நம்மளுக்கு பயன் தருது.
1: பேசிருக்கீங்களா, சொல்லுங்க. அது சொல்லுங்க, பயன்லாம் ஓகேதான், சொல்லுங்க.
3: ஆமா நிச்சயமா, அதுல பேசாமையா
1: என்ன பேசுவீங்க?
3: அதெல்லாம் நிச்சயமா மறக்கவே மாட்டேன். அதை மறந்துகிட்டு நம்ம வந்து குப்பைகள் போடக்கூட சொல்ற பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி சொல்லி பார்த்தோம்னா அதுக்கும் கேக்கு, அதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அது வந்து கொஞ்சம் வாடாமையும் கொஞ்சம் நல்ல பச்சை பசையில் கொஞ்சம் நல்ல பசுமையா இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்லா உணர்வுனா அப்படி ஓரளவுக்கு வரும் அப்படியே செடிகள்லாம். ஆனா செடிகள்டையும் பேசுறேன், மரங்கள்டையும் பேசுறேன். செடிகள் எங்க வீட்டுல இருக்கு மேடம், இந்த காய்கறி செடிகள்லாம் அந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வளர்ப்போம்.
2: அதாவது மனிதர்களிடம் பேசாதவர்கள் கூட மரங்களிடம் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து மரத்துக்கும் மலைக்குமான ஒரு காதல்னே சொல்லலாம். அந்த முதல் துளி அந்த இலையில விழுகும் போது அப்படியே ஒரு சிலிர்ப்பு சிலிர்க்கும் இல்லையா?
1: அது அதே சமயத்துல மழை காலங்கள்ல, இப்போ நம்ம வெயில் காலத்தை தாண்டி மழை காலங்கள்ல பார்க்கும்போது நம்ம ஒரு மரம் வச்சிருப்போம், நம்ம டெய்லி அதுக்கு நிறைய அது குடம் குடமா கூட தண்ணி ஊத்திருப்போம். பட் ஆனா அது வந்து என்ன இருக்காதுன்னா அந்த அளவுக்கு மலர்ச்சியா ஒரு தெளிர்ச்சியான வளர்ச்சி வந்து இருக்காது. ஆனா ஒரே ஒரு மழை, ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சு மறுநாள் அந்த மரத்தை போய் பார்த்தோம்னா அப்பா அதை பார்க்கும் போதே ஒரு மகிழ்ச்சி வந்து அந்த மரத்துக்கிட்டே இருந்துருக்கும். அந்த மகிழ்ச்சி நம்ம
2: எப்படி வந்து மனிதர்கள் வந்து புது ட்ரெஸ் போட்டா ஒரு மகிழ்ச்சி வருமோ அந்த மாதிரி ஒரு அந்த மரத்தை பார்க்கும் போதும் நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பறவைகளுக்கும் மரங்களுக்கும் இடையேயான ஒரு நட்பு. நிறைய காடுகளை உருவாக்குறதே வந்து பறவைகள் தான். அதுங்க பழங்களை சாப்பிடுதுங்க, அந்த எச்சத்தை போய் கொட்டை போடுதுங்க, அது மூலமா வளர்ந்து நிறைய பெரிய பெரிய காடுகள் எல்லாமே உருவாகிருக்கு. அந்த பறவைகள் வந்து மரங்களோட பேசும்போது ஒரு பாஷை இருக்கும், நல்லா ஒரு அமைதியான இடத்துல கீ கீ கீ கீ கீ கீன்னு அந்த பறவையோட சத்தம் கேட்கும். என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அப்படியே அந்த மரத்தை பார்த்து உட்காந்து அந்த மரத்து கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும். அது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அதுக்கான டெக்னாலஜி வச்சு அதையும் பாக்குறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு. உன்னால நான் அழகா இருக்கேன், நீ எனக்கு நிழல் தர அப்படின்லாம் சொல்லி பறவைகள் பேசுதுங்க மரங்கள் கூட, மரங்களும் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி.
1: அதாவது இன்றைய நம்மளுடைய ஸ்பெஷல் டேவும் அதுதான், உலக மழை காடுகள். அப்போ இந்த மழை காடுகள் நமக்கு வந்து புவியோடைய வெப்பப்படுத்தல் தன்மையை வந்து குறைக்குது. அப்ப இதனுடைய அப்ப ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஏன்னா அதனோட ஃப்ரெண்டான பறவைகளுக்கு தான் முதல் காரணம். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நன்றி கூட சொல்லி ஆகணும். சரி, இதே
2: உற்சாகத்தோட அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
4: மற்றும் சாமிநாதன்
2: சொல்லுங்க, நீங்க மரத்துக்கிட்ட பேசிருக்கீங்களா, நீங்க முதல் முதல்ல நட்டு வச்ச மரம் என்ன?
4: அதாவது முதல் முதல் நட்டு வச்ச மரம் பாத்தீங்கன்னா இருந்தாலும் ஒரு 20 வருஷத்துக்கு நவம்பர் 7 தேதி 2 தூங்க மரம் நட்டு வச்சேன்.

0: சாயங்காலம் 8 மணிக்கு மேல போய் தண்ணி அப்ப வந்து குழாலாம் அதிகமா கிடையாது, தண்ணி இந்த அடிப்பு அடிப்பு இருக்குங்களா, அத வந்து நம்ம டீசுகள் திரும்பி பக்கத்துல சொல்லிட்டு நானே ஓட்டிட்டு போய் டீசுகளை ஓட்டிட்டு போய் அதுல 4 குடத்தை வாங்கி அதை தண்ணியை பிடிச்சி ஊற்றுவேன். ஊற்றி நல்லா பெருசா வந்துச்சு.
1: இப்போ நீங்க படிச்ச பள்ளிக்கு வந்து உங்க குழந்தைகளை அழைச்சிட்டு போகும்போது காமிப்பீங்களா, இது நான் நட்டு வச்ச மரம் அப்படின்னு சொல்லிடலாம்?
0: அது வந்து ஒண்ணு அஞ்சாவது படிச்சேன், பிளஸ் டூ பசங்க கேரக்டர் ஸ்கூல்ல படிச்சேன், அங்கே வந்து நான் போறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதனால நான் சொல்லல. ஆனா இருக்கு, நம்ம எவ்வளவு படிச்சவங்களுக்கு தெரியும் அந்த மரம் வச்சது.
1: வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா கூட்டிட்டு போய் காமிங்க, அது ஒரு இதுதான் இல்லையா, அவங்களுக்கும் வந்து ஆர்வம் வரும். அப்பா நம்ம அப்பா நட்டு வச்ச மரம், நம்மளும் இதே மாதிரி நிறைய மரங்கள் நடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் இல்லையா?
0: அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி, அந்த தண்ணி தண்ணி பழைய தண்ணி வச்சு வச்சுருங்க, அந்த தண்ணி நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது பக்கத்துல தோட்ட வந்து அந்த நம்ம புரிய வந்து அரச மரம் எல்லாம் இருக்கும், அதுக்கு தான் ஊற்றி விடுவேன் தண்ணியை, ஊற்றி விட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தண்ணி நம்ம துண்டு வந்து தண்ணி துண்டு புரியும்ல, அந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு செடிக்கு தான் போற மாதிரி தான் வைப்பேன், அது எல்லாத்தையும் செடி வளரணும் நான் எப்பயுமே.
2: சிறப்பு சிறப்பு, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு சூழல் வந்து எல்லாருக்கும் சொல்லு தன்னோட செயலை சொல்லியும் செஞ்சிருக்காரு.
1: இப்போ இவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, எனது தந்தையார் வந்து நாங்க கொடைக்கானல் மன்னவனூர் கூட்டிட்டு போனப்ப அப்ப சொன்னாங்க, அவங்க கல்லூரி படிக்கிற காலத்துல இந்த மாதிரி NCC சார்பா வந்து மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து போய் மரங்கள் நட்டு வச்சாங்க, அது இன்னமும் இருக்குன்னு கூட்டிட்டு போய் காட்டினாங்க. அதனாலதான் கேட்டேன், நீங்க உங்க பையனை கூட்டு போய் காட்டினீங்களா, உங்க பசங்களை கூட்டு போய் காட்டினீங்களா? அதை காட்டும் போது அது நடந்து ஒரு 30-35 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனா இப்போ நம்ம போய் பார்க்கும்போது எங்க அப்பா முகத்துல ஒரு குழந்தைத்தனம் தெரிஞ்சிச்சு, அவங்க கல்லூரி பருவ காலம் நினைவு வந்துச்சு. நம்ம பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி நிறைய மரங்கள் நடணும், பெரியவங்களை பார்த்து சின்னவங்க எதையோ கத்துக்கிறாங்க, இதையும் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. இப்போ அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: அடுத்த நேயர், பேசிட்டு இருக்கோம் ஒரு மரன் ஒரு மனிதன். இந்த உலக மழைக்காடுகள் தின சிறப்பு நிகழ்ச்சி அவலம்பத்துட்டு இருக்கு. இன்றைய கண்ணாடி மாளிகை நேயர்கள் கலந்து கொண்டு பேச அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையுடன் முன்னிணைப்பை தொட்டு, அறிமுக நேயர்கள் 25-30-170 என்ற எண்ணிலும், அனைத்து நேயர்களும் அழைக்கலாம் 25-30-171 என்ற எண்ணிலும். இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
3: அதாவது மரங்களை நான் நேசிப்போம், அவை நீல மகளின் அச்சாணி, வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம், தூய காற்றை நாம் பெறுவோம், தூய காற்றை நாம் பெறுவோம்னு பாடலாம் எழுதியிருக்கேன். ஏன்னா மரம் தானே ரொம்ப
2: மெயின். நிறைய மரங்கள் வச்சிருப்பீங்க.
3: இத்தனை ஜனத்தொகைக்கு தேவை என்னமா தேவை? காற்று வேணும், நீர் வேணும். நீரும் காற்றுக்கும் என்ன நம்ம என்ன முக்கியமா தேவை? மரங்கள் வேணும். முக்கியமா மரங்கள் இருந்தா தான் நம்ம மழை பெற முடியும், மழையை பெறா தான் நம்ம நல்ல தூய காற்றையும் நம்ம பெற முடியும் இல்லையா? மரங்கள்னால நம்ம பல நன்மைகள் அடைகிறோம், மட்டும் இல்ல பல்லுயிர்களுக்கும் அது புகழிடமா விளங்குது. அதோட எச்சத்துல அது மரத்தை விளைவிக்குது, பறவைகள்லாம் அதையே வந்து தன்னோட வாழ்வாதாரமா மாத்திக்கிறது பாத்தீங்களா, வாழ்வுக்கும் அதுக்கு வழிவகுத்து. அது துப்பாருக்கு துப்பாய மாதிரிதான், அந்த மலை வந்து பேஞ்சு மறுபடியும் அது உணவா மாறி மறுபடியும் மேல ஏறி மறுபடியும் போற மாதிரி அந்த மரங்கள் வழியா பறவைகள் மரத்தை போட்டு அதே அதுல விடையா நாங்க வந்து அரச மரம் வீட்டுல முளைச்சிருந்துச்சு பெருசா தொட்டில, அதை கொண்டு கோயில்ல முருகன் கோயில் பக்கத்துல ஆட்டு உரத்துல இருக்கு, அங்க கொண்டு போய் வச்சு பண்ண பெரிய மரமா நிக்குது. என் பேத்தி என் மக நான் 3 பேரும் கோயிலுக்கு தரிசனம் போறப்ப பூராமே அதை தொட்டு அதை முத்த கொஞ்சிட்டு தான் வருவான்.
2: ஏன்னா
3: ஆமா எங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீடு போயிருக்கு பாத்தீங்களா அது, அதனால நான் சொல்லுவேன். ஆமா வீட்டை விட்டு நீங்க வந்திருக்க, ஆனா இது நீ எல்லோருக்கும் எவ்வளவோ பேரு அந்த வந்து உட்கார்ந்து இந்த கோயில திருவிழாக்கள் நடக்கும் போது அது அதை நிழல்ல எல்லாரும் இழைப்பாரும் போது அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி எங்க தெருவுலயே ஏகப்பட்ட மரம் இருக்குங்கம்மா, நெல்லி கொய்யா இப்ப இருக்கிற நாங்க வீட்டுக்கு பக்கத்துல நெல்லி கொய்யா இது அது என்ன

0: பார்த்தப்பெல்லாம் அப்புறம் பெருசா ஆலமரம், அந்த ஆலமரத்துல இருக்கிற அழகு அப்பா, அந்த ஆலமரத்துல எத்தனை பறவை வருது தெரியுமா விதவிதமா. அது காலையில 4-5 மணிக்கே 4 மணிக்கு அது அலாரம் வச்சிருது. இயற்கையாவே நாங்க அலாரம் அது அதோட அலாரத்தை கேட்கிறோம். கீ கீட்டு கீட்டு கீட்டுன்னு நீங்க சொன்னது மாதிரி பலவித குரல்ல பலவித அழகு அந்த கேட்டு கேட்டு நாங்க எந்திரிக்கும் போது எங்களுக்கு இருக்கிற ஆனந்தம் அன்னைக்கு பூராமே அந்த புத்துணர்ச்சி கிடைக்குதுங்க அம்மா. பறவைகளோட ஆனந்தம் இந்த மாதிரி நாங்க மரங்களோட தான் இப்ப வாழ்றோம், இயற்கையோட இணைந்து வாழ்வோம். மரங்களை எல்லாருமே வைப்போம், இடத்த கொஞ்சம் இடம் இருந்தா கூட ஒரு கடையை கட்டி அடைக்கி விட்டு நினைக்க கூடாதுங்கம்மா. அதுல ஒரு மரத்தை வச்சிருந்த 2 தென்னை மரத்தை வெங்கியா உள்ள வெங்காயம் கிடைக்குது, அதுக்கு சுத்தமான காற்றும் கிடைக்கும். அந்த தண்ணி நம்ம புழங்குற தண்ணியமும் அதுக்குள்ள விட முடியும். தண்ணி அழுக்கு தண்ணி கூட உணவா மாறுறதுக்கு அது உறுதுணையா இருக்கு பாருங்க மரங்கள்லாம். அப்ப சாக்கடையா மாத்தாம தண்ணிகளை எல்லாம் அந்த மரங்களுக்கு உயிர் கொடுப்போம், நல்லபடியா சிறப்பா வாழுங்கிற என்ன கருத்து. நன்றிங்கம்மா.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அழகா சொன்னாங்க, அதாவது கழிவு நீர் கூட வீண் நீர் கிடையாது, அதை வந்து மரத்துக்கு உணவாக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறையா வீட்டில் அது பண்ணுவாங்க இல்லையா. கிச்சன்லேருந்து போகிற வேஸ்ட் வாட்டரை வந்து அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு வாழை மரத்தை நட்டு வச்சுருவாங்க, இல்லை சில வீட்டில் தென்னை மரம் நட்டு வச்சுருவாங்க. வாழை மரம்லாம் வந்து நிறையா தண்ணி தேவை அப்படிம்பாங்க. இந்த கிச்சன்லேருந்து போகிற தண்ணியாலே பார்த்தா எல்லா வீட்லேயும் செழிப்பாக வந்து வாழை மரம் வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது மரம் வச்சுருக்கீங்களா நீங்கள்?
2: எங்கள் வீட்டில் புங்க மரம் வச்சுருக்கோம், அப்புறம் மகிழ மரம் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த நீர் வெளியேறுது இல்லையா, இந்த வெளியேற இடத்துல புங்க மரம் இருக்குது. அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 வருடமாக வச்சுருக்கோம். என்னோடய குழந்தையோடைய பிறந்தநாள் என்று வச்சுது. ஒவ்வொரு நாளும் என்னோடய வருஷத்துக்கு எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த மரத்துக்கிட்ட போய் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். எங்க
1: அது உங்க குழந்தையோட ஒரு ட்வின் மாதிரி அந்த குழந்தை மரம் அப்படின்றது. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் உங்க குழந்தைக்கு அதை பார்க்க பார்க்க?
2: அவ என்ன சொல்வானா, அது ஏ மரமா அப்படின்னு சொல்வா. அது வந்து நமக்கு கேட்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்ப என்ன நம்ம அதை செய்யறதுனால அந்த குழந்தைக்கு அந்த குணம் வருது. ஸ்கூல்ல அவங்க போகும்போது அந்த எண்ணம் எல்லா குழந்தைங்ககிட்டையும் பரவுறது அப்படின்னு அவங்க ஸ்கூல்லேருந்து சொல்லும் போது நமக்கு கேட்கும் போதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அது வருங்கால சமுதாயம் அப்படின்றத வந்து நம்ம இப்படிதான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக கொண்டு போகணும்னு அந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கட்டாயம் இப்போ ராஜேஸ்வரி அம்மாவும் அதான் சொன்னாங்க, எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போய் ஒரு சின்ன செடியை நாங்கள் மரக்கன்றை வச்சோம், இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய மரமாக இருந்து எல்லாருக்கும் நிழல்த்துறது. இந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தங்களோட சொல்கிறதை கேட்டு நம்ம வரும்போது கட்டாயம் இதை நம்ம கூட ஃபாலோ பண்ண செம்மையாக இருக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி எது எதுக்கோ செல்ஃபி எடுத்து போடுறோம், இதுக்கு கூட நம்ம செல்ஃபி எடுத்து போடலாமே அப்படின்னு நம்மளுடைய இளம் தலைமுறையினரும் தெரிஞ்சுப்பாங்க.
1: அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம். யார் பேசுறீங்க?
3: பழனி
1: முருகன் ஐயா சொல்லுங்க.
3: மரம் வளர்த்தாதான் தண்ணி வளர்த்து.
2: சரி, நீங்க எத்தனை மரம் வளர்த்துட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சிக்கு போறோம், நீங்க வைக்கிறதெல்லாம் சரிதான், இது வந்து நல்ல விஷயம் கூட, ஆனா அதை தொடர்ந்து நாம பராமரிக்கிறோம்ல, அந்த கேள்விக்கான பதில்
3: பராமரிப்பு சொல்லக்கூடிய ஆன்மீக ஸ்தலம் இருக்குல்ல, அங்க போய் வச்சுட்டு வந்துடுறோமா? நம்ம வீட்டுல வீட்டுலாம் கிடையாது, ஆன்மீக ஸ்தலம். ரெண்டாவது வந்து இந்த பூங்கா வனம் சொல்லக்கூடிய இடம், அந்த பராமரிப்பு செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொண்டா வைக்கிறது.
2: தொடர்ந்து
3: ஒரு 10 ஆண்டுகளாக குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 மரம் நட்டிருக்காருமா. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பேருந்துலயே எல்லா பேருந்துலயும் பாத்தீங்கன்னா மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம்னு வாசகமே எழுதிருப்பாங்க. அதனால மரத்தை வளர்ப்போம் மண் வளம் பெருகும், பஞ்சம் இல்லாமல் தண்ணி கிடைத்து தண்ணி தகம் இல்லாமல் தமிழகம் சிறப்பாக வாழ்வதற்கு கங்கா தேவியை வேண்டுவோம். வாய்ப்பு கொடுத்தது, நன்றி மா.
2: நன்றி, நன்றி. அதாவது இன்றைக்கு வந்து நிறைய நம்மளுடைய வலைதளங்கள்ல பார்க்கக்கூடிய செய்தி, ஒரு தனி நபரா இருந்து காடுகள்ல வளர்த்துக்கிறாங்க, அதாவது காடுகளுக்கு போய் அங்க இருக்க

0: பராமரிப்பெல்லாம் செஞ்சு ஒரு பெரிய காடையே உருவாக்கியிருக்க ஒரு தனிநபரை நாம் பார்க்குறோம். அதே சமயம் நம்ம தமிழ்நாட்டில் கூட திருப்பத்தூர் அந்த ஏரியாவில் அந்த இடங்களில் கூட ஒரு தனி நபராக இருந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக அவங்க வளர்ந்து இந்த மரங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியதாக நிறைய விடயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்மளுடைய வலைதளங்களில். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா நம்மளுடைய பூமியை பாதுகாக்க தான். மரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நேயர்கள் சொல்கிற மாதிரி இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்காக நாம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு
1: மரத்தை நடுவதோடு நிப்பாட்டாம அதை பராமரிக்கணும், வளர்த்துடுங்க. இப்ப நம்ம நேயர் கூட சொன்னாரு இல்லையா, நான் வந்து தண்ணி மிச்சமாச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்ப சமீப காலங்களில் நான் வண்டியில போகும்போது பாக்குறேன், தண்ணி லாரி இருக்கு இல்லையா, தண்ணி லாரியில எல்லா ஏரியாவுக்கும் ஊத்தி முடிச்சுட்டு மிச்சம் இருக்க தண்ணிகளை வந்து ரோட்டோரமா இருக்க மரங்களுக்கு ஊத்திட்டு போறாங்க எல்லாருமே. அது வந்து பார்க்கவே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, மக்களிடையே வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. மரங்கள் நடுறதோட நிப்பாட்டாம அதை பராமரிக்கிறதும் நம்மளோட கடமை தான் அப்படின்றத மக்கள் நல்லாவே உயர்ந்து அதை செயல்படுத்திட்டும் இருக்காங்கன்றத பாக்குறமா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பேசிட்டு இருக்கோம் ஒரு மரம் ஒரு மனிதன், மீண்டும் இனியெல்லாம் ஒரு பாடலை தொடர்ந்து.

0: பழகிய நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு மரம் ஒரு மனிதன் அப்படின்ற தலைப்பை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இந்த மரம் அப்படின்ற விஷயத்த பேசும்போது நம்ம எண்ணிலடங்கா நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய பழக்க வழக்கம், அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொட்டு தொட்டு வருது. எப்படி ஒரு விதை, அப்புறம் வந்து அது ஒரு சின்ன கன்று, அதுக்கப்புறம் வளர்ந்து ஒரு சின்ன மரம், அப்புறம் பெரிய மரமாக வருது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்படி இருக்குல்ல, அதே மாதிரி நிறைய ஸ்டேஜ் நம்ம போய் தொட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கு.
1: எப்படி நம்ம குழந்தைகள் வளர்றத பாக்குறோமோ அந்த மாதிரிதான் மரம் வளர்றத பாக்குறதும் இருக்கு. முத நான் பார்க்க ஒரு ரெண்டு இலை தான் விட்ட மாதிரி இருக்கும், ஒரு மழை தான் பெய்யும், அடுத்து நான் பார்த்தா டக்குன்னு ஒரு 10-15 இலை டக்கு டக்கு நிற்கும். என்ன மேஜிக் நடக்குது அப்படின்றது அதுதான் சொன்ன, மழைக்கும் மரத்துக்குமான ஒரு காதல் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க வளர்றத எப்படி இப்படின்றதுக்குள்ள வளர்ந்துட்டான் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படின்றதுக்குள்ள மரமும் வளர்ந்துருது.
0: இப்போ அந்த மழை சொல்லும் போது ஞாபகம் இருக்குது, அந்த பனித்துளி அது அந்த இலையில இருக்கும்போது அதை பார்க்கக்கூடிய அழகு, அப்பா அதை வந்து இமேஜின் பண்ணி சொல்றதுக்கு வந்து கவிஞர்களாக பிறக்கணும், கவிஞர்களாக நாம் மாறணும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சரி, இதே சந்தோஷத்தோட
1: நேர சந்திச்சிடலாம். வணக்கம்,
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இன்றைக்கு உலக மழைக்காடுகள் தினத்தையொட்டி தான் இன்றைக்கு தலைப்பில் வந்து ஒரு மரம் ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு மரம் ஒரு மனிதன் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இந்த மரங்களுடைய கிளைகள் நமக்கு மிகப்பெரிய நம்மளுடைய குடும்பங்களை நமக்கு ஞாபகப்படுத்துது. அன்றைக்கு கூட்டு குடும்பங்கள், இன்றைக்கு அது நியூக்ளியர் ஃபேமிலியாக என்னதான் சின்னதானாலும் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணும்போது மீண்டும் அது மிகப்பெரிய கிளைகள் விட்டக்கூடிய மரமாக வந்துட்டு பார்க்குறோம். இப்படி நிறைய தொடர்பு படுத்தலாம் இந்த மரத்தை. இப்போ இணைப்பில் இணைய காத்திருக்கக்கூடிய இணைய வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க பாபுயா.
2: மேடம், மரங்களோட பேசுறது வந்து ஒரு அற்புத கலைதான் மேடம். நம்ம நம்ம மரத்துட்டு பேசா கண்டிப்பா மரங்களோட பேசலாம். அதாவது மரங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மேடம், என்ன நெட்டு வை நான் உனக்கு எவ்வளவுதான உன்னோட சந்ததியில் இருக்க ஆயுள்காலம் முழுவதும் பயன் தருவேன் என்று சொல்லுது. ஆனா அதை வந்து நம்ம கடைபிடிக்காமல் பார்த்தா 20% கடைபிடிக்கிறோம், 80% கடைபிடிக்கிறதா என்னோட கருத்து. சாலைகள் பெருக்கத்துக்காக மரங்கள் நிறைய வெட்டுறாங்க, ஆனா நடத்துல உத்தரவுகள் இருக்கு, ஆனா நட்டு பராமரிக்கவில்லை என்பதுதான் வருத்தமடையவில்லை. செய்தி
0: சரி, அந்த தவறை நாம செய்யாம இருப்போம்.
2: அதேபோலமா அதுக்கு சொல்ல போது அடுத்த தலைமுறை வந்து எவ்வளவு பாதிக்குங்கிறது இப்ப எழுதுனாலும் ஒரு இது வருது, நம்ம அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலநிலை மாற்றத்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது.
0: சரி, நீங்க எத்தனை மரம் நட்டு வச்சிருக்கீங்க?
2: எங்க வீட்டுல கொஞ்சம் எல்லாருக்கு மேடம் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நல்லா நிறைவேற்று. அந்த நிழல் இப்போ அறிவிக்கும் போதுதான் அந்த மரத்தோட வேல்யூ தெரியுது. வேப்ப மரம் மட்டும் எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கு, அதை பராமரிச்சு
1: அதாவது இப்ப வந்து கொஞ்சம் காலம் மாறி இருக்குன்னே சொல்லலாம். மரம் வெட்டுறதும் அழிக்கிறதும் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம நாளிதழ்கள் பாக்குறோம், டிவியில பாக்குறோம், ஒரு வீடு கட்டுறதுக்காக மரத்தையே வந்து வேரோட பிரித்து எடுத்து வேற ஒரு இடத்துல நட்டு வைக்கிறாங்க அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி நீதிபதிகள் வந்து தண்டனை கொடுக்கும்போது இப்ப நீ வந்து 10 மரம் நட்டு அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ காலம் மாற மாற, காலநிலைகள் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டு தான்.

0: வருது அப்படின்னு சொல்லலாம்.
1: கட்டாயம். அதாவது இந்த அப்போ இன்னொரு விஷயம் வந்து நமக்கு வந்து முக்கியம் வந்து இந்த காடுகள். அதே சமயத்தில் 6% மட்டும்தான் இந்த காடுகள் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்படி பார்க்கும் பொழுது நாம் மக்கள் தொகையை கணக்கிடும் பொழுது நாம் ஒவ்வொருத்தருமே இந்த தலைப்பை சார்ந்து நாம் பேசணும் அப்படின்னா ஒரு மனிதன் நான் இப்போ இருக்கேன்னா நான் கட்டாயம் ஒரு மரம் வைக்கணும். அப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர் இருக்கோம், 10 பேர் இருக்கோம் அப்படின்னா 10 மரங்கள் அப்படின்னு வைக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு ஆக்சிஜன் சப்ளையரவே நம்ம உருவாக்குற மாதிரியான ஒரு
0: அதாவது இந்திய மக்கள் தொகையை கணக்கெடுத்தா இந்தியா ஒரு ஆக்சிஜன் ஹப்பாவே மாறும்னு கூட சொல்லலாம்.
1: கட்டாயம் அது ஃபியூச்சர்ல வந்து இப்ப நம்ம கொரோனா காலங்கள்ல இந்த ஆக்சிஜனுக்காக தான் நாம வந்து ரொம்ப சிரமங்களை அனுபவிச்சோம். இந்த மாதிரியான வருங்காலங்கள்ல கூட நம்மளுடைய இளம் தலைமுறையினருக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை உருவாக்காம கூட நம்ம இருக்கலாம்.
0: இது இப்ப நீங்க சொல்லும் போதுதான் இடம் இல்லாதனால நிறைய பேர் வந்து மரம் நட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சிங்கப்பூர்ன்ற நாட்டில் வந்து கிடைக்கிற இடங்கள், அதாவது பில்டிங் இருக்கும், பில்டிங் மேலே பார்த்தா மரம் வச்சுருப்பாங்க. எங்களுக்கு தேவை ஆக்சிஜன், நாங்களும் எங்கள் மக்களும் நலமாக இருக்கணும்னு சொல்லி கிடைக்கிற இடத்துல எல்லாம் மரம் வச்சுருப்பாங்க.
1: கரெக்டாக இப்போ நம்ம

0: பத்து மரங்கள் அப்படின்னு வைக்கும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு ஆக்சிஜன் சப்ளையரவே நம்ம உருவாக்குற மாதிரியான ஒரு
1: அதாவது இந்திய மக்கள் தொகையை கணக்கெடுத்தா இந்தியா ஒரு ஆக்சிஜன் ஹப்பாவே மாறும்னு கூட சொல்லலாம்.
0: கட்டாயம் அது ஃபியூச்சர்ல வந்து இப்ப நம்ம கொரோனா காலங்கள்ல இந்த ஆக்சிஜனுக்காக தான் நாம வந்து ரொம்ப சிரமங்களை அனுபவிச்சோம். இந்த மாதிரியான வருங்காலங்கள்ல கூட நம்மளுடைய இளம் தலைமுறையினருக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை உருவாக்காம கூட நம்ம இருக்கலாம்.
1: இதப்ப நீங்க சொல்லும் போதுதான் இடம் இல்லாதனால நிறைய பேர் வந்து மரம் நட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சிங்கப்பூர்ன்ற நாட்டில் வந்து கிடைக்கிற இடங்கள், அதாவது பில்டிங் இருக்கும், பில்டிங் மேலே பார்த்தா மரம் வச்சிருப்பாங்க. எங்களுக்கு தேவை ஆக்சிஜன், நாங்களும் எங்க மக்களும் நலமா இருக்கணும்னு சொல்லி கிடைக்கிற இடத்துல எல்லாம் மரம் வச்சிருப்பாங்க.
0: கரெக்டா. இப்ப நம்ம ஊர்கள்லயுமே இந்த பழக்கம் நிறைய இடங்கள் வச்சு மூன்று நான்கு மாடிகளுக்கு மேல ஒரு நல்ல மிகப்பெரிய அதுக்கு நிறைய பராமரிப்பு வேலைகள்லாம் செய்யணும். அப்பதான் நம்ம மாடி தோட்டமே வைக்க முடியும். அதுல வாழை மரம், முருங்கை மரம் எல்லாம் வச்சு இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கதான் செய்யறோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய மக்கள் கிட்டையும் இன்றைக்கு மரத்திற்கான ஒரு விழிப்புணர்வு அப்படின்ற
1: விழிப்புணர்வு, அதாவது சொல்ற ஒரு நட்பு, மரம் வந்து என்னுடைய தோழன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்து வர நேர சஞ்சரலாம் வருக. வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: மரம், மரங்களை வளர்ப்போம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். இனிய சிந்தனையோடு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால், எமது மதுரை பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் இருவருக்கும் இனிய அன்பு வணக்கம். அம்மா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன மரம் நட்டிருக்கீங்க, மரங்களோட பேசுவீங்களா?
2: அம்மா, நான் வந்து இடம் இல்லம்மா, வந்து நண்பர்கிட்ட வந்து மரம் கொடுத்தம்மா. அதாவது சுந்தராவுடைய இப்ப நான் அவங்க மக கல்யாணத்துக்கு போயிருந்தம்மா. இப்ப மரம் ரெண்டு கண்டு கொடுத்தாங்கம்மா. அத வந்து நண்பர்கிட்ட கொடுத்து இப்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்குமா. அது வந்து பிளாப்பலாம் மரம் கொடுத்தாப்புல, அது வளர்ந்துட்டு இருக்கு. ஒண்ணுமா, இப்ப வந்து கொடைக்கானல் பகுதியில வந்து மரங்களை வந்து 300 வருஷம் 50 வருஷம் இப்படி உள்ள மரங்கள் கூட வெட்டுறாங்கம்மா. வெட்டும் வந்து அங்கிட்ட வந்து மலைகள் வந்து வர
1: ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைவோம். பேசிட்டு இருக்கோம் ஒரு மரம் ஒரு மனிதன் கண்ணாடி மாளிகையில்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உலக மழைக்காடுகள் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சியா ஒரு மரம் ஒரு மனிதன்ற தலைப்புல தான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களும் தங்களோட கருத்துக்களை அழகா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம்.
0: இப்போ வந்து நீங்க என்ன மரம் நட்டிருக்கீங்க?
1: நான் என் வாழ்க்கையில முத நட்ட மரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நெல்லி மரம். எனக்கு தெரிஞ்சு அதை நட்டு ஒரு 20 ஆண்டுகள் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நடுவில் பல வேற தடைகள்லாம் வந்துச்சு, வெட்ட வேண்டி இருந்துச்சு வீட்டு வேலைகளுக்காக. அப்படி இருந்தும் திருப்பி திருப்பி அது தழுத்து வந்து அதுலேருந்து அந்த அறநெல்லிக்காவை பறித்து சாப்பிட்றப்ப இருக்க ஒரு சந்தோஷம் இருக்குமே. ஆஹா, நான் நட்ட மரம் எங்கே பண்ணலாம், என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கொடுப்பேன். நான் நட்ட மரம் நெல்லிக்காய் நல்லா இருக்கான்னு
0: பாருங்க.
1: அதாவது நம்ம சமைச்ச சாப்பாடுக்கு ஒரு தனி ருசி இருக்க மாதிரி நம்ம நட்ட மரத்துக்கு ஒரு தனி ருசி இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பழமரங்கள் வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னுமே வந்து வாழை மரங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு, அதை நட்டு பராமரிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. எல்லா வீட்லயுமே அத்தியாவசிய மரங்கள்னு சொல்லி சிலது வச்சிருப்பாங்க. வாழை, முருங்கை இதெல்லாமே வச்சிருப்பாங்க, இதெல்லாமே வச்சிருப்பாங்க. இது எல்லாரும் வீடுங்க மாதிரி, அதாவது ஒரு ஒரு குட்டி இடம், ஒண்ணுக்கு ஒண்ணு இடம் இருந்தா கூட அங்க கொண்டு போய் ஏதாவது ஒண்ணு நட்டு வச்சிடணும்
0: கட்டாயம்
1: அப்படின்ற மாதிரி. நீங்க சொன்னீங்க இல்லையா, குழந்தைகள் மூலமா பிறந்த நாளுக்கு நட்டேன், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல். இது இப்போ அது வந்து ஒரு பழக்கம், நல்ல பழக்கம் குழந்தைகள்கிட்ட. புத்தகம் வாசித்தல் மாதிரி இப்போ மரம் நடுதலும் ஒரு நல்ல பழக்கமாக குழந்தைகளும் அதை நட்டு பராமரிக்கிறத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
0: கட்டாயம். சரி, இப்போ இதே சந்தோஷத்தோட பேசிடுவோம். வருக வணக்கம், இணைப்பில் இணையக்கூட இணையர்.
4: பதிவு பண்ண வந்திருப்பது மல்லிகா ஆர்மம், அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம், அம்பியா. உங்களுக்கும் அஜிதா உங்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: நலமா இருக்கீங்களா?

0: நிலையத்துல எல்லோரும் நலமா இருக்கும்.
1: நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்ல விட்டு போட்டீங்க, இந்த பயிர்குழின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடி மாசம் போடுவாங்கல்ல.
0: இல்லைங்களே, நீங்களே சொல்லுங்க, கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: காலி இடம் இருக்கு பாத்தீங்களா வீட்டுகள்ல பின்னாடி, அதுல ஆடி 18 இல்லாட்ட சில பேர் ஆடி அமாவாசை பயிர்குழி போடுவாங்க, இந்த பீக்கங்காய் அவரக்காய் அது போட்டு என்ன பாத்துக்கோங்க. எங்க வீட்டு காலி இடம் பாதி வீடாவும் பாதி மனையாவும் இருக்கு. பாத்தேன்னா அந்த பீக்கங்காவும் புடலங்காவும் நீல நீளமா வருத பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த பூசணிக்காய் போட்டேன்னா அந்த பூசணிக்காய் பெருசா இருக்க அப்படியே அந்த பூசணிக்காய் பந்தன்லாம் சரிஞ்சு போச்சு மேடம். அந்த புரட்டாசி மாசத்துல அந்த காயை பிடிங்கிருவோம். அதை பிடுங்கி இந்த எங்க ஊர்ல பாம்பளம்மன் கோயில் இருக்கு, முத காயை அங்க கொண்டே கொடுப்பாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த பயிர்குழிங்கிறது அந்த மரத்தோட சம்பந்தப்பட்டதுனாலதான் நான் பதிவு பண்ண வந்திருக்கேன். காலி காலி இடத்துல அப்படி செய்யலாம்.
0: பொங்கலுக்கு வந்து அந்த நாட்டு காய்கறிகள் எல்லாம் வந்து அதிகமா வச்சு படைச்சு நம்ம சாமி கும்பிடுறதாகட்டும். இவர் சொல்றாரு பூசணிக்காய் வந்து பெருசாக பெருசாக வந்து தொங்கிருச்சு அப்படின்னு உடனே அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. அதை வந்து அவங்க ஊர்ல வந்து பயிர் புலி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் அப்படி ஆடிப்பட்டம் சில பேர் நல்ல நாள் பார்த்து விதைப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் எந்த நாளுமே நல்ல நாள் தான். ஒரு மரம் நடணும்னு யோசிச்சிட்டிங்கன்னா இந்த நிமிஷம் அதை போய் நட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர நேர சந்தோஷம் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க
2: மேடம்? ரெண்டு மேடத்துக்கு வணக்கம். வருது மதுரை காக்கா தெருல இருந்து பஞ்சவரணம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, நீங்க நட்டு வச்ச மரத்தை பத்தி, அதுல பேசின கதையை பத்தி.
2: மரத்துல நான்
3: பேசுறேன்
2: மேடம்.
3: சொன்னாங்க
0: அவங்க கேக்குறது கேக்கலையா? சிரிக்கிறீங்க நீங்க, மரத்தோட சேர்ந்து சிரிப்பீங்கன்றாங்க.
2: மரத்தோட சேர்ந்து சிரிப்பேன் மேடம். பூவோட பேசுவேன், பூ கெட்டிக்கிட்டே பேசுவேன். இன்னொன்னு செம்பருத்தி மரம், செம்பருத்தி பூ பெருசா இருந்துச்சுன்னு
0: வச்சுங்களேன்,
2: முருகன் கோயிலுக்கு புடிங்கிட்டு போயிருவேன் மேடம். அவங்க கிட்ட சொல்லிடுவேன், மாமி இந்த பூவை முருகனுக்கு வைக்கிறேன் மேடம், வைக்கிற மாமி அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லிட்டு அந்த பூவை புடுங்குவேன் மேடம். புடுங்க முறைய சொல்லிடுவேன், அம்மா உனக்கு வலிக்காமத்தம்மா புடுங்குறேன், மெதுவாதான் புடுக்குறேன், இதுல நல்லா பூக்கணுமா, தினம் நான் கோயிலுக்கு சாமிக்கு பூ வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே மேடம். அந்த பூவை புடுங்க
3: பஞ்சம் நம்ம கைப்பட்டா பூக்காம இருக்குமா சொல்லுங்க?
2: பூக்காம இருக்கும், சூப்பரா இருக்கு மேடம். மரத்து எனக்கு பூரா நான் தண்ணி விடுவேன் மேடம். அந்த கோழி கொண்ட விதைய கொண்டு போய் அந்த அந்த செடிக்கு வச்சிருக்காங்களா மேடம், அங்கனை போடுவேன் மேடம். முத்துக்கு வேப்ப முத்து எடுத்துட்டு போய் அங்கனக்குள்ள ஊண்டி வைப்பேன் மேடம். மா மரத்தை எடுத்து அந்த அக்கா அங்க பூ குடுக்கறவங்கிட்ட இடத்துல ஊண்டி வச்சிருக்கேன் மேடம். இன்னும் அந்த செடி வரல, இன்னும் அதை நான் பாத்துட்டே இருக்கேன் மேடம். அந்த ஒவ்வொரு பூவும் பூக்கிறது, மரம் இருக்கிறது அந்த நிழலுக்கு. ஆனா மரம் வைக்கிறது ரொம்ப நல்லது மேடம். இந்த செடி மருதாணி செடி எனக்கு அவ்வளவு பிடிக்கும் மேடம். இந்த செம்பருத்தி பூ அப்படி பிடிக்கும் மேடம்.
0: அதாவது பெண்களுக்கே உரித்தான பூ மருதாணி, அதெல்லாம் அப்ப நட்டு வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க.
2: என்ன நட்டு வச்சு வளர்க்கிறவங்களுக்கு நான் அம்முடைய புத்திமதி சொல்லுவேன் மேடம். அந்த தண்ணி ஊத்துவேன், அந்த விதை கொண்டு போய் போடுவேன். நான் அம்முடைய துளசி விதை கேட்பாங்க மேடம். அந்த விதை கட்டினோடனே அதை பூரா அப்படியே எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன் மேடம். நான் சொல்லுவேன், சாமியை நினைச்சு இதை போடுப்பா, பெருமாளை நினைச்சு போடு, நல்லபடியா அந்த துளசி வரும் அப்படின்னு சொல்லுவேன் மேடம். விதைகளை எடுத்துட்டு போய் கொடுப்பேன் மேடம். நல்லா வளரும் மேடம். இன்ன வரையே சொன்னவங்களாம் நல்லா சொன்னாங்க. உங்ககிட்ட அதை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. இணைப்பில்
3: பேச்சிலே எங்களுக்கு தெரியுது என்ன சொல்ல வர்றது, என்ன சொல்லாம விடுறது அப்படின்னு ஒரு எக்ஸைட்டிங்கோட பேசிட்டு இருக்கீங்க. சரி, தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ராமேஸ்வரத்துல இருந்து ரவி.
0: சொல்லுங்கய்யா, உங்களோட மரம் கதை.
4: எங்க வீட்டுல ஒரு வேப்ப மரம் இருக்குமா, அது என் மக பிறந்த அன்னைக்கு வச்சது. அது அந்த மரத்தோட வயசு 28. ஆனா வெயில் காலங்கள்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த அந்த குலையெல்லாம் போய் விழுகும் இல்லையில, அத கூட்டி அள்ளும் போதுலாம் எங்களை திட்டுவாங்க. இந்த மரத்தினால எங்களுக்கு பெரிய சிரமமா இருக்கு, சிரமமா இருக்கு. ஆனா வெயில் காலங்கள்ல வந்து அத்தாடி இந்த மரம் இல்லாட்டா செத்துருவோம்ப்பா அப்படின்னு
0: இக்கரைக்கு அக்கறை பச்சை அவ்வளவுதாங்க.
3: சரி, அப்ப திட்டம் போதும் நீங்க என்ன சொல்வீங்க? இல்ல நீங்க மரம் இல்ல நாங்க இல்ல அப்படின்னு சொல்லும் போதும் நீங்க என்ன சொல்வீங்க?
4: இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்கம்மா. இந்த வேப்பம் கொட்டைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை பூரா சேகரிச்சு சென்னை வரையும் கொண்டு போய் அங்க பூரா அந்த போற வழியெல்லாம் நெடுக அப்படி போட்டு போவேன். அதே மாதிரி தனுஷ்கோடி, தனுஷ்கோடி எல்லாம் கொண்டு போய் அப்படி போகும்போது பைக்ல போகும்போது அங்கங்க
3: ஆமா
4: விதை பந்துகளை வந்து நம்ம இன்றைக்கு வந்து செய்யற மாதிரி செய்யறது. மாதிரி நிறைய பண்ணிருக்கேன்மா.

0: சிறப்பு, ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்ககிட்ட பேசுறது.
1: அதாவது இந்த உலக மழைக்காடுகள் தினம் வந்து எதுக்காக அனுசரிக்கப்படுதுன்னா, உலக வெப்பமயமாதல் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அந்த உலக வெப்பமயமாதலை தவிர்க்கணும்னா நிறைய மரங்கள் நடணும். இப்படி ஒரு தினம் கொண்டாடினாலாவது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்க மரங்கள் நடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இப்படிப்பட்ட சிறப்பு தினங்கள் கொண்டாடப்படுது. இப்போ வந்து மக்கள் நம்ம கிட்ட பேசும்போது நிறையா சொல்கிறாங்க, நாங்கள் மரம் நட்டோம். அப்போ எல்லாருமே வாழ்க்கையில் நம்ம ஒரு மரம் ஒரு மனிதன் தான் சொல்கிறோம். ஆனால் அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் வந்து அவன் வாழ்நாளில் 5 மரங்களாவது நட்டு பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் இந்த இடத்துல அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு மரக்காதலன் அப்படின்னே சொல்லலாம். நிறையா விஷயங்கள் வந்து அவர் இயற்கை பற்றி பேசியிருக்காரு, பண்ணியிருக்காரு. விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் எவ்வளவு வளர்ந்தாலும் ஒரு மரத்தின் இலை செய்யும் ஒளி சேர்க்கை மற்றும் ஆக்சிஜன் தயாரிப்பை மனிதனால் தொழிற்சாலையில் செய்துவிட முடியாது. இயற்கையை வணங்குங்கள், மரங்களை போற்றுங்கள்னு சொல்லி ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு. அவர் வந்து சயின்ஸ் படித்தவர், அதாவது விஞ்ஞானத்துறையில் நிறையா பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க மனிதர் வந்து விஞ்ஞானத்தையும் பாதுகாருங்க, அதே நேரம் வந்து காடுகளை விட்டுறாதீங்கன்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் மரங்கள் பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு மனிதரும் ஞாபகத்துக்கு வராரு, நடிகர் கலைவாணர் விவேக் அவர்கள். அவரை பற்றி பேசாமல் இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நிறைவடையவே ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் விட்டு போன பணியை இன்றளவுலையும் அவருடைய ரசிகர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் வராங்க. அவரோட பிறந்தநாளாகட்டும் நினைவு நாளாகட்டும் 100,000 மரக்கன்றுகள் நடும் விழா அப்படின்றதெல்லாம் நம்ம அங்கங்கே பார்க்க முடியுது. அப்படி இல்லைனாலும் இப்போ நம்ம நேயர்கள் பேசும்போது சொன்னாங்க, திருமண விழாக்களில் வந்து மரங்கள் தராங்க, பிறந்தநாள் விழாக்களில் இப்போ குழந்தைகளுக்கு வந்து விதை பந்து வச்ச பென்சில் தராங்க. அப்படி எல்லாம்
0: நேயர் கூட கடைசி நேயர் கூட சொன்னாங்க, விதைகளை நான் வந்து
1: தூவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து சமூகத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு சிறு புள்ளியாக இந்த உலக மழைக்காடுகள் தினத்தை முன்னிட்டு ஒரு மரம் ஒரு மனிதன்ற சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை கேட்டு ரசிச்சோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய அத்துணை நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அஜிதா மற்றும்
0: அம்பிகா.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு மனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கும்.

0: வணக்கம் நேயர்களே. ஒரு பெண் என்பவள் ஒரு உறவு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒரு சமூகத்தின் வலிமை, ஒரு தலைமுறையின் வழிகாட்டி. அப்படிப்பட்ட பெண்களின் எண்ணங்கள், அனுபவங்கள், சாதனைகள் மற்றும் மனம் கவரும் பாடல்களுடன் உங்களை சந்திக்க வருகிறது ஸ்நேகிதியே. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள 25 30 170, 25 30 171, 04 52 என்ற மதுரை முன்னிணைப்போடு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் முதலாவதா ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு
1: சொல்லுங்க. பேசுகிறேன்.
0: வணக்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்கம்மா.
2: பாடல் கேப்போம். ஒரு சிறு விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452-253-1366.
6: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

0: நேரம் 12:06. சிறிய கனவா இருந்தாலும் அதை நம்பி பயணிக்கும் ஒவ்வொரு பெண்ணும் பாராட்டக்குரியவர் தான். நிகழ்ச்சியில இணைந்திருக்க அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் வீரபெருமாள்புரத்துல இருந்து அனிதா பாண்டியராஜன் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம்மா, இன்னைக்கு என்ன பாடல்மா வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு விஜய் சாங்கு நாடோடி மன்னா என்றென்றும் காதல் படத்துல இருந்து போடுங்க மேடம்.
0: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: நேரம் 12:14. சிரித்த முகம், சிரித்த முகமும் உறுதியான மனமும் பெண்களின் தனிச்சிறப்பு என்று சொல்லி சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்க அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: அன்பான உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கம்மா.
3: வணக்கம்மா, வணக்கம்மா, சொல்லுங்க யார்?
4: எங்கூர்வட்டம்

0: வட்டம் அழிமுதூரிலிருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விம்மா.
1: வணக்கம்மா. இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: அம்மா, எனக்கு படம் உங்கள் விருப்பம்.
1: சரிங்கம்மா.
0: பாடல் வந்துட்டு மஞ்சள் பூசி பஞ்சம் கொண்ட ராதா அப்படின்ட்டு பாடலுங்கம்மா. அனைவருக்காகவும் தரலாங்கம்மா. ஒரு ஐக்கோ சொல்லட்டுமாங்கம்மா?
1: சொல்லுங்கம்மா.
0: சிறிதளவு அன்பை பிறரிடம் செலுத்துங்கள், அது பெரிய முதலீடாக உங்களுக்கு கிடைக்கும்.
1: சூப்பர்மா, சூப்பர். நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 12:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒரு நேயர்கள் பேச காத்திருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம்மா.
1: தேனில சொன்னது அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
0: எல்லாரும் நலமா இருக்கோமா.
1: எங்களை வெட்டி விட்டு எங்கே தேடி கொண்டிருக்கிறார்.
0: சூப்பர்மா, சூப்பர்மா, சூப்பர்மா, அருமையா சொன்னீங்க. என்ன பாடல்மா வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு கிள்ளிப்பட்டுல இருந்து குக்கரு குக்கருக்கும் வீடிய குக்கருக்கும்
0: நன்றிமா.

0: கும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:26. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. உங்களை நீங்கள் நம்புங்கள், அதுவே எல்லா வெற்றிகளுக்கும் முதல் படி என்று சொல்லி நிகழ்ச்சியில் காத்திருக்க அடுத்த நேர் யாரு என்னன்னு பார்க்கலாம். வணக்கம்மா.
1: வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ராமநாதபுரத்துல இருந்து வேலு நாச்சியார் பேசுறேன்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல
1: போறீங்க? மரத்தை பத்தி சொல்லுவோம்னு லைன் கிடைக்கவே இல்லம்மா.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: வானத்தை போலல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை.
0: சூப்பர்மா, நீங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.
1: சரி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 12:32. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்திருக்க நேயர் யாரு, எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம்மா.
1: வணக்கம், ஆத்திகுளத்திலிருந்து சுமதி பேசுறேன்.
0: வணக்கம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அவர்கள் படத்துல இருந்து அங்கும் இங்கும் பாதை ஒன்று.
0: ஓகேம்மா, நீங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகள். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
1: மரம் காற்று இத பத்தி எழுதியிருக்கேன் மேம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மூங்கில் மீது மோதிய காற்று மோகனமாய், பூவிதழ் மீது மோதிய காற்று செங்கலாய், வான் மீது மோதிய காற்று மழையாய், உன் மீது அதாவது மரத்தில் மோதிய காற்று மட்டும் உயிராக உருவெடுத்தது ஆக்சிஜன்.
0: சூப்பர்மா, சூப்பர், அருமையா சொன்னீங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 12:36. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரசுக்கோட்டையில இருந்து குழந்தை பிரசுமால் பேசுறேம்மா.
0: என்ன பாடல்மா வேணும் உங்களுக்கு?
1: அம்மா, யூத் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம் பாட்டுமா.
0: ஓகேமா, நீங்க கேட்ட பாடல் பாடல் இதோ.
2: சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பேட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜேஜூவில் உள்ள அமைதிக்கான அமைதி கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு 4 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்படவுள்ளது. 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இக்குழு புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள உறவுகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர், உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்பு தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம்

0: மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 நாள் பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கவுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர்.

0: உள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்க உள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெப்பிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1,29,00,000 வாக்குகளும் கெப்பிடா 1,27,00,000 வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் 428 மில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி, தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $79 அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $75 உள்ளது. மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 25 பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு 10:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 2:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14 தொடங்குகிறது. முதல் போட்டி எஜ்பஸ்டனில் 14 இரண்டாவது போட்டி கார்டிஃபில் 16 மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் July 19 நடைபெற உள்ளன. முன்னதாக இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக 2 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நம்ம மதுரை

0: சென்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: சிநேகிதியே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. நேரம் 12:50.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேர்களை, இதுவரை வளம் வந்தது ஸ்நேகிதியை பங்குபெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். வளம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களை.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத்.

வணக்கம் நேயர்களே, நேரம் நண்பகல் ஒரு மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz உங்களின் வசந்த காலங்களின் தொகுப்பை நினைவுபடுத்தும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தென்னிலவு திரைப்படத்திலிருந்து.

அடுத்த பாடலாக நிறைக்குடம் திரைப்படத்திலிருந்து வி குமார் அவர்கள் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா ஆகியோர் பாடியுள்ளனர். இதோ காற்றலைகளில்.

நேரம் நண்பகல் 1:08. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்தகானத்தின் அடுத்த பாடலாக அன்னையும் பிதாவும் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் S. ஜானகி அவர்கள் பாடியுள்ளனர். இதோ உங்களுக்காக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 July 16 மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைத்து, கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் AL ராகவன் மற்றும் LR ஈஸ்வரி ஆகியோர் இணைந்து பாடியுள்ள கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

நண்பகல் 1:16. சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையமைத்து TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல் காற்றலைகளில் உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தேனமது கானங்களின் தொகுப்பான வசந்த கானங்களில் அடுத்த பாடலாக முரடன் முத்து திரைப்படத்திலிருந்து.

0: சொல்லு.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்து வரும் பாடல் அவன் பித்தனா திரைப்படத்திலிருந்து.

நேரம் நண்பகல் 1:28. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்து வரும் பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

போட விட்டு துடிக்கும் ஏழை நெல்கை நெல்கை அடக்கி தூங்க விட்டு நடிப்பதென்ன கொஞ்சம் நடந்து வாடி சிட்டு அடி வாடி என் சிட்டு.

0: எண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் நெஞ்சம். பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்களின் தொகுப்பாக அடுத்த பாடல் தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் நண்பகல் 1:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்த பாடல் ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து.

கேட்டு ரசித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது வசந்த கானங்கள். நான் சாந்தினி. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து குறித்து சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் விளக்கம் அளித்த அமைச்சர் இந்த தகவல் தெரிந்ததும் முதலமைச்சர் எடுத்த

0: வேண்டும் என தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து குறித்து சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் விளக்கம் அளித்த அமைச்சர் இந்த தகவல் தெரிந்ததும் முதலமைச்சர் எடுத்த துரிதமான நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய தீவிர சிகிச்சைகளை அளிக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் மற்றும் வருங்கால வைப்பு நிதியை உடனடியாக வழங்கவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்ததாகவும் தெரிவித்தார். இவ்விபத்து குறித்து தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி 24 மணி நேரத்திற்குள் முதலாவது அறிக்கையையும் முழுமையான விவரங்களுடன் 3 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டினார். தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் எவ்வித விபத்தும் நடைபெறாமல் தடுப்பதற்கு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார்.
1: இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு அசாடஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளன. இனி வரும் காலங்களில் அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுபோல் நடக்காமல் இருக்க அனைத்து விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
0: தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சில விளக்கங்களை சட்டப்பேரவையில் தெரிவித்த அவர், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினையான மேகதாது அணை பிரச்சினையில் எந்த சமரசத்திற்கும் மாநில அரசு உடன்படாது என்றார். கர்நாடக முதலமைச்சர் காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவது குறித்து கருத்து தெரிவித்தவுடன் முதலமைச்சர் திரு விஜய், அரசு தலைமை வழக்கறிஞர், அரசு துறை அதிகாரிகள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆகியோருடன் ஆலோசித்ததை குறிப்பிட்டார். மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்தவிதத்திலும் அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் இதுகுறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். இன்றைய சூழலில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அவசியமானது என கருதிதான் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன கருத்தை தீர்மானத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கும் மேகதாது அணை தொடர்பான பிரச்சினைக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்த அவர், புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் கூறினார். இந்த விவாதத்தின் போது பேசிய பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், புதிய நடுவர் மன்றம் அமைப்பது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்துவிடும், எனவே அது கூடாது என்று தெரிவித்ததுடன் இதற்கு பாமக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். இது தொடர்பாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரனும் புதிய நடுவர் மன்றம் கூடாது என தெரிவித்தார். மேலும் ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தம் வந்தால் அவை உறுப்பினர்களுக்கு அந்த திருத்தத்தை வழங்கி அது குறித்தும் விவாதித்து இருக்க வேண்டும் என்றார். இது தொடர்பாக விரிவான விளக்கம் ஒன்றை அளித்த மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விவசாயிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை மதித்துதான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை வழங்கலாம் என்று மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்த கருத்து என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறானது என்றார். முன்பு மேகதாது அணை கட்டுவது விவசாயத்திற்காக என கூறிய கர்நாடக அரசு தற்போது பெங்களூரு மக்களின் குடிநீர் ஆதாரத்திற்காகவேதான் மேகதாது அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்வதாக சுட்டிக்காட்டினார். அதனால்தான் சட்ட வல்லுநர்கள் நீர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளை கலந்தாலோசித்து அவர்களின் வழிகாட்டுதல்களின்படி புதிய ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற முடிவை அரசு எடுத்ததாக தெரிவித்தார். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்ட வல்லுநர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இந்த புதிய ஆணையம் அமைப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளதையும் திரு ஆதவ் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். இந்த புதிய ஆணையம் அமைவதால் நமக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கும் பாதகம் வராது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாது பகுதியில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுப்பது தொடர்பாக பேரவையில் முதலமைச்சரால் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அஇஅதிமுக, பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அனுமதி கோரினர். இதற்கு

0: அனுமதி மறுத்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் பேரவையில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு இதுகுறித்து பேச அனுமதி இல்லை என்றார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சரின் விரிவான விளக்கத்திற்கு பின் பேரவை நடவடிக்கைகள் முடிவதற்குள் பேச அனுமதிக்கிறேன் என்று அவைத்தலைவர் தெரிவித்தார். பேரவையில் எழுப்பப்படும் உரிமை மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் அவை உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பேரவைத் தலைவர் சில விளக்கங்களை அளித்தார். இப்பிரச்சினையின் மீது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கோரிக்கை ஏற்கப்படாததால் அவரும் அஇஅதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி கே பழனிசாமி, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் நடுவர் மன்றம் ஏன் என கேள்வி எழுப்பினார். மேகதாது விவகாரத்தில் திருத்தம் செய்யாத தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவையின் கண்ணியத்தையும் மாண்பையும் சிதைக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவைத்தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய்க்கு பேரவை சார்பில் இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கொச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்நிறுவனங்கள் வருவாய் மட்டுமல்லாது ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மங்கோலியா கொரியா நாடுகளுக்கு இன்று முதல் வரும் 25 வரை அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக இன்று மங்கோலியா செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பெட்ஸட் செகுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை மேற்கொள்கிறார். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மாநில இளையோர் விருதிற்கு தகுதியுடையவர்கள் வரும் 6 விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் சமூக வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் விதமாக 15 முதல் 35 இளைஞர்களில் தலா 3 ஆண் 3 பெண்களுக்கு விருதுடன் 1,00,000 ரூபாய் பாராட்டு பத்திரம் பதக்கமும் வழங்கப்பட உள்ளது. மத்திய மாநில பொதுத்துறை பல்கலை கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பணியாற்றுவோர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடியில் பலத்த சூறாவளி காற்றால் முடிவைத்தான இந்த பகுதியில் 100 வீடுகள் சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் அருகே உள்ள டோல்கேட் அருகே தரையிலிருந்து வீசிய உளுதிகளுடன் கிளம்பிய சுழல் காற்றானது முடிவைத்தானுதல் கிராம பகுதியிலும் சூழ்ந்தது. பல குடியிருப்பு பகுதிகளிலும் மரங்கள், மின்கம்பங்கள் அனைத்தும் சேதமடைந்தன. இன்று காலை நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியில் சுமார் 70 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கணக்கு எடுக்கப்பட்டுள்ளன. சிலருக்கு காயங்களும் ஏற்பட்டுள்ளது. காயம் ஏற்பட்டவர்களுக்கு மருத்துவ குழுவினர் மூலமாக உரிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டுமென தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:56.

0: நேரம் 2:15.
1: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது துள்ளல் தாளம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக டிக்கிலோனா திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 ல

0: விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்க, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேர்களை, இது ஆகாஷ்வாணி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காத்து வாக்கிலிருந்து 2 காதல்.
5: பட்ட பம்டி பம்ட பம்டி பட்ட பம்டி பம்டி படலி பட்ட பம்டி பம்ட.

இரவுகள் 2:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது துள்ளல் தாளம். துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஈஸ்வரன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இது ஆகாஷ்வாணி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளல் தாளம். துள்ளல் தாளம் அடுத்த பாடலாக மா ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து.

இது ஆகாஷ்வாணி 103.3 FM மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியை ஒழித்துக் கொண்டிருக்கிறது துள்ளல் தாளம். துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எனிமி திரைப்படத்திலிருந்து

நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. துளல் தாளம் நிகழ்ச்சியில ஃபாஸ்ட் பீட் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா KGF திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் ஜவான் திரைப்படத்திற்காக கிட இணைந்திருங்கள் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது துள்ளல் தாளம். இனி நாம் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேர்களே.
1: அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். பெரம்பலூர் மாவட்டம் தழுத்தலை 8 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை 7 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் கேடார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, வேலூர், ஏழுமலை, பால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, தொழுதூர், சோலையாறு, சென்கொனா, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, செங்கல்பட்டு மாவட்டம் கொல்லப்பாக்கம், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை, கலசப்பாக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வீரகனூர், சென்னை மடிப்பாக்கம், முக்கியம், துறைப்பாக்கம், லப்பைக்குடிக்காடு, சேந்தமங்கலம், சோளிங்கநல்லூர், தோகைமலை, விழுப்புரம், மேடவாக்கம், சிவகாசி, கிருஷ்ணராயபுரம், பள்ளிக்கரணை, தரமணி, செய்யாறு, உதகமண்டலம், கள்ளக்குறிச்சி, வீக்களத்தூர், சிங்கம்புணரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேடசந்தூர், கோலியனூர், கிருஷ்ணாபுரம், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், சென்னை ஈஞ்சம்பாக்கம், கொப்பம்பட்டி, மாயனூர், கலையநல்லூர், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், பள்ளிக்கரணை, சாத்தூர், நேமூர், ரிஷிவந்தியம், வளவனூர்.

0: கொடிவேரி, செங்குன்றம், எறையூர், கண்ணகி நகர், தென்கனிக்கோட்டை, கொரட்டூர், சேந்துரை, தியாகதுர்கம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், தாத்தையங்கார்பேட்டை, திருவள்ளூர், அகரம்சீகூர், பெரம்பலூர், உத்திரமேரூர், சிதம்பரம், கீழச்சிறுவாய், லக்கூர், கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம், மேலூர், கேடி, கஞ்சனூர், கீழ்ப்பாடி, மீனம்பாக்கம், பெருங்குடி, மகாபலிபுரம், சோழவரம், சேலமாத்தூர், சென்னை அடையார் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. உத்தரப்பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பாதை தற்போது தெலுங்கானா முதல் ராயலசீமாவை கடந்து மன்னார் வளைகுடா வரையுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வட தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை, பலத்த காற்றுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் பிற்பகல் 3 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் பிற்பகல் 3:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் நான் அஜிதா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மிட் டே மெலோடிஸா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் தென்றல் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மெலோடி பாடல்களின் தொகுப்பாக மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாட்டு நந்தா படத்துல இருந்து.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: 6:46 இணைஞ்சிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் அழகி திரைப்படத்திலிருந்து.
1: ஒரு சுந்தரி வந்தாள் அந்த முந்துரி தோப்புல, தோப்புல அந்த மாம்பழம் பார்த்த

0: அது காட்சிக்குள்ளுங்கிற தோப்புல, ஆளில்லா தோப்புல ஒரு ஈயும் காக்கா கூட அங்கில்ல, நான் இல்ல நறு இல்ல நான் மட்டும் தனியாகவே இல்ல. தனியா பொண்ண பார்த்து பேச துடிச்சேன்னு அடி எடுத்து வச்சேன்னு, நான் தொட்டதும் கண்ணத்தில் அடி விழுந்தது ஒருத்தரும் பார்க்கவில்லை.
1: யாரது சிரிச்சது? நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளோ விளக்காரமாக போச்சா? டே ஏழுமலை, இந்த வாங்கோழியை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடிச்சு பிரியாணி போடு.

0: அடி விழுந்தது ஒருத்தரும் பார்க்கவில்லை.
1: யாரது சிரிச்சது? நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? டே ஏழ்மலை, இந்த வாங்கோழியை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடிச்சு பிரியாணி போடு.

0: நான் பண்ண போதாவது சிரிச்சிச்சு, உன் பாட்டை கேட்டு மயக்கமே போட்டுடுச்சு.
1: சிரிப்பா கிண்டலா, கமா பூவேவு அப்ரிசியே மா சான்சன் மா ஜவே சாந்தே.
0: சிது சாந்த் சதவேந்திர அசாசம்.
2: சார் நீங்க பேசுறது பிரெஞ்சா இருந்தா கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டா புரியுது.
0: எனக்கு இப்ப பாட்டு வேணும் சண்முகம்.
2: ஐயோ உங்க சுதி வேற நம்ம சுதி வேற, பாட்டுன்னா தனம்?

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் 3:53 நிமிஷத்துல நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாட்டு திருட்டு பயலே படத்துல இருந்து.

0: கேட்டு ரசித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஜிதா. அடுத்த நிகழ்ச்சியா 4-2 ஆட்டக்களம் நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்னு நேயர்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க. அதே ஆர்வத்தோட போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 ஆகிய எண்கள்ல அழைத்து வாங்க. 4-2 ஆட்டக்களம்.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை கேட்கலாம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கிய பின்னர் மீண்டும் நடுவர் மன்றம் கோருவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. மேகதாது அணை பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்றும், இதுகுறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற விதிகளை தாவேகாவினர் மீறுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியின் வாரன்டாஃபில் நடைபெற்று வரும் உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. துருக்கியின் மெர்சினில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம், 9 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:02. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் களம் காண இருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
8: நேரமலை 4:04. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பரான ஜாலியான செம்மையான விறுவிறுப்பான கலகலப்பான அதிரடியான ஆட்டக்களம் நிகழ்ச்சி தான் விளையாட காத்துட்டு இருக்கோம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில உங்களோட விளையாட காத்திருப்பது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
9: அபிராமி. வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்? ஆட்டக்களத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கேம்ஸ் விளையாண்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்?
8: இன்றைய ஆட்டக்களத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
9: நினைச்சிருக்கேன் ஒரு பொண்ணு மனசுல நினைச்சதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க.
8: அது அதனால இப்ப வந்து க்ளூ சொல்ல சொல்றீங்க அப்படித்தானே?
9: ஆமா.
8: அதுக்கு நீங்க க்ளூன்னே கேட்டிருக்கலாம். சரி ஓகே. இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே இருக்கும். சரிங்களா?
9: எல்லார் வீட்லயும் இருக்கும்.
8: எல்லார் வீட்லயும் இருக்கும். காலையில பயன்படுத்துவாங்க.
9: காலையில பயன்படுத்துவாங்க.
8: சில பேரு நைட்டும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? கண்டுபிடிங்க.
9: இன்னொரு
8: க்ளூவா? சூப்பர், இது ஒரு நல்ல கேள்வி. மொத்தத்துக்கே 3 க்ளூக்கள் மட்டுமே வழங்கப்படும். 3வது க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கலர் கலரா இருக்கும்.
9: கலர் கலரா இருக்குமா? பலூனா?
8: பலூனா? எங்க உங்க வீட்டுல நீங்க பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா காலையில நைட்டும்?
9: சரி,
8: டைம் போயிட்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. பேஸ்ட் கிடையாது, பிரஷ்.
9: பிரஷ்.
8: ஆமா. சோ அதுதான் ஓரளவுக்கு நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, நாங்களும் விளையாடணும் ஆசைப்பட்டீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரையின் முன்னினைப்பை தொட்டு 25-30-170 அறிமுக நேர்களும் 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம். ஆட்டக்களம் நிகழ்ச்சி தான் விளையாடிட்டு இருக்கீங்க. 4:06
9: வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக, வணக்கம். யாரு, எங்கிருந்து?
10: வணக்கம்மா,
9: இருவருக்கும்
10: வணக்கம்.

0: நாங்க சொல்லணும்.
1: ஆமா ஆமா ஆமா
0: சொல்லிருவோம்.
2: சரி உங்களுக்கான க்ளூ கொடுக்கலாமா?
0: கொடுங்க.
1: சரி, இது வந்து ஒரு உயிருள்ள பறக்கும் உயிருள்ள ஒரு இனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சொன்னோம்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிருவீங்க. என்னது
0: பறக்கும்னு சொன்னீங்களா?
1: ஆமா, இது பறக்கும். சரியா? ஆனா அதுக்கு உயிர் இருக்கு.
0: உயிர் இருக்கு.
1: ஆமா ஆமா, நீங்க பறக்கும்னு உடனே ஃபிளைட்னு சொல்லிருக்கூடாதுல்ல?
0: இல்ல இல்ல. ஆமா ஆமா,
1: அதனால அதுக்கு உயிர் இருக்கு. கலர் கலரா இருக்கும்.
2: வெற்றி பெற்றாங்க. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து
1: வருக? வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா இருவரும்?
2: எல்லாருமே நலமா இருக்கோம். யா சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு
3: இருக்கீங்களா? கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம்.
2: என்ன தலைப்பு?
3: அதாவது ஒரு பொருள் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதை நான் வந்து கண்டுபிடிக்கணும்.
1: சரி, அது எதுவா வேணா இருக்கலாம். பொருள்னு இல்ல, ஒரு விஷயத்த நினைப்போம், அதை நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: அது வந்து எண்களா கூட இருக்கலாம். சரிங்களா?
3: ஆமா மேடம்.
2: சரி ஓகே, இப்ப உங்களுக்கான பொருள் சொல்லிடலாமா?
3: என்ன
2: பொருள்னா, அத வெளிய போகும்போது தான் நம்ம பயன்படுத்துவோம்.
3: வெளியில போகும்போது தான் பயன்படுத்துவோமா?
1: வீட்டை விட்டு வெளியில போகும்போது அத கையோட எடுத்துட்டு போணும்.
2: ஆமா, போத் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம்.
3: இது வந்து மழை காலத்துல பயன்படுத்தலாமா இல்ல எல்லா காலத்திலயுமா?
2: எல்லா காலத்திலயுமே பயன்படுத்தலாம்.
3: இது வந்து செல்போன்.
2: இல்லையே,
3: யாரும் மறக்க மாட்டாங்க, எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க.
2: இல்ல, இது வந்து வெளியே போகும் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா? வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண மாட்டீங்களா போனு?
3: வீட்டுக்கே யூஸ் பண்ணுவோம் மேடம்.
2: நான் சொன்னது வெளியே போகும்போது மட்டும் தான் எடுத்துட்டு போவாங்க.
4: அப்படி கேளியா? அப்படி
2: கேளியா? ஆமா,
3: பேக் மேடம்.
2: பேக்கா? இல்லையே. சரி ஓகே, ரெண்டு பதில் சொன்னதுனால ரொம்பவே அழகான முயற்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி
7: சரி சரி சரி சரி சரி சரி
8: தட்ஸ் ரைட்
7: வசந்தன் கோ சரி சரி
9: வசந்தன் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
8: தட்ஸ் ரைட்
1: நேரம் மாலை 4:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்தனுக்கு வழங்கும் ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்கோம். நேர்களை இன்னைக்கு என்ன
10: விளையாண்டுட்டு இருக்கோம்?
2: ஆமாங்க, நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இன்னைக்கு பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
11: ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளயமா?
2: ராமநாதபுரத்துல இருந்து?
11: வேதாளய.
1: வேதாளய?
11: வேதாளய ஊர்ல இருந்து பாஸ்கரன் டெய்லர்.
2: உங்களுக்கும் அதே கேள்விதான். இந்த பொருளை நாங்க வந்து வெளியே போகும்பொழுது பயன்படுத்துவோம். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே பயன்படுத்துவோம். ரொம்ப முக்கியமான பொருள். இது இல்லாம வெளியே போகவே கூடாது.
11: செருப்புமா?
2: நல்ல பதில்,
1: நல்ல பதில், அருமையான பதில்.
2: நாங்க கேட்டது இது இல்லையே. அப்படி சொல்லக்கூடாது. இதை நான் சில பேர் வீட்டுக்குள்ளேயே பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா?
1: ஆமா,
2: அதனால இந்த பதில் வராது.
4: ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே.
2: ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி ஓகே, ரொம்பவே அழகான முயற்சி. நன்றி நேபல் வந்தமைக்கு. ஏன்னா ஒரு நேருக்கு கொஞ்ச நேரம் தான் கொடுப்போம், ஏன்னா எல்லா நேரிட்டையும் பேசணும் இல்லையா. வருக வணக்கம்.
12: ஹலோ மேடம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
12: நான் வேதாரண்யம் வட்டம் அகச்சபள்ளி இருந்து ஈஸ்வரி பேசுறேன்.
1: என்ன வர்றவங்க எல்லாம் வேதாரண்யத்துல இருந்து வரீங்க?
12: வரக்கூடாதா?
1: வரலாம், தாராளமா வரலாம். யார் வரக்கூடாதுன்னு சொன்னா? மதுரை உங்களை எப்பொழுதும் வரவேற்கிறது.
4: ஒரு குரு பார்த்தா

0: சரி, உங்க பேர் என்னோட தடவை சொல்லுங்க.
1: ஈஸ்வரி மேடம்.
0: ஈஸ்வரி, நிகழ்ச்சி
2: கேட்டுட்டு இருக்கீங்களா? ஈஸ்வரி
1: கேட்டுக்கிட்டுதான் மேடம் இருக்கேன்.
0: சரி ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி.
1: அது சொல்லலையா? போன வாட்டி சொன்னீங்களே.
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப நான் சொல்ல மாட்டேனே. சரி ஓகே,
3: அவங்களுக்கே கொடுத்துருவோம்.
0: சரி ஓகே, இந்த பொருள் வந்து வெளியே போகும்போது மட்டும்தான் எடுத்துட்டு போவோம். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே பயன்படுத்துவாங்க. கண்டிப்பா எடுத்துட்டு போணும்.
1: கச்சிப் தானே மேடம்?
3: ஆஹா, அருமைங்க. இல்லங்க,
0: வெளிப்படையா சொல்லிடக்கூடாது. அடுத்த நேரம் யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: என்னங்கய்யா?
3: தமிழ் ஜீவன் தொண்டியில இருந்து பேசுறீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான என்ன, அதாவது உங்களுக்கான விஷயத்தை நாங்க நினைச்சுக்கட்டுமா? முயற்சி பண்ணுங்க. இது வந்து ஒரு எண். இது வந்து ஒன்னுல இருந்து பத்துக்குள்ள. இல்ல, கொஞ்சம் குறைச்சுக்கோங்க,
0: கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க.
5: சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு.
0: அப்படித்தான் இறக்குவோம், புதுசு புதுசா இறக்குவோம்ல.
3: சொல்லுங்க.
4: இன்னும்
3: கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
0: மூன்று முறை தாண்டி விட்டதே.
3: அஞ்சு. அஞ்சு தான் கரெக்ட். வெரி குட்,
0: கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வழியா?
3: ஒரு வழியா கண்டுபிடிக்க வச்சாச்சு. நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வர நேயர் சந்திச்சிடலாமா?
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 4:14 ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
6: நேரம் மாலை 4:14. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
11: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
12: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
11: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
12: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
13: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
12: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
13: திறப்பு விழா சலுகையாக ₹999 காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் ₹2,500 மட்டும் செலுத்தி ₹3,500 மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 July 16 வரை மட்டுமே.
12: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: என்ன
1: நினைச்சோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் நீங்க வரீங்க ஆட்டக்களத்துல. இனிப்புல வந்திருக்கிற நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
2: மாலை
0: வணக்கம்.
2: மதுரை காமராஜபுரத்துல இருந்து முனீஸ்வரி
3: பேசுறேன்.
1: விளையாட வந்திருக்கீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சி கேட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கான க்ளூ கொடுத்துருவோம்.

0: நாங்கள் அப்போவே நினச்சிட்டோம், அதனால் க்ளூ மட்டும் இப்போ கொடுத்துட்றோம்.
1: சரி ஓகே. உங்களுக்கான பொருள் வந்து வாசப்படியில் இருக்கும், நல்லா கலர் கலராக பார்க்க அப்படியே வண்ணமயமாக இருக்கும். சில சமயம் வீட்டுக்குள்ளேயும் பயன்படுத்துவாங்க. என்னங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து கேள்வி கண்டுபிடிச்சா, அதை முழுமையாக சொல்லுங்க. கோலம் கிடையாது,
2: கோலப்பொடி.
1: ஆ சூப்பர் சூப்பர்.
3: இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க?
1: இப்பதான் எழுதுவோம், இப்பதான் ஜஸ்ட் நவ சுட சுட எழுதி இறக்கிட்டோம். நன்றி நேபல் வந்தமைக்கு, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணி வெற்றி பெற்றீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என்ன நினைச்சோம் அப்படின்ற கேம விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து
0: வருக? வணக்கம். பாலசுப்ரமணியம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். சரி, இப்ப வந்து உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா? இது வந்து வயல்ல இருக்கிற நெற்பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம். இல்ல, இது வந்து ஒரு கணுக்காலி வகை பூச்சி. விட்டில் பூச்சியா?
4: பச்சை விட்டில். பச்சை விட்டி
0: விட்டினா
1: அறிமுகம் நாங்க விளையாடிருக்கோமே ஜெயிச்சிருக்கோமே
3: அப்படின்ற
1: நேயருக்கும். ஆமா, அப்பதான் நேயர்களுக்கு ஆர்வமா இருக்கும். பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்க இருந்து?
0: வருக வணக்கம், சொல்லுங்க.
5: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்றது யாரு, எங்க இருந்து? மாமதுரை நேயர் முத்துப்பட்டியில இருந்து பாலமுருகன். சரி
1: சொல்லுங்க பாலமுருகன், நிகழ்ச்சி கேட்டுட்டு
5: இருக்கீங்களா?
1: சரி ஓகே. தலைப்பு என்ன? தலைப்பு
0: உங்களுக்கான
1: பொருள் இது வந்து நல்லா ஹைட்டா பறக்கும், ஆனா அந்த கண்ட்ரோல் நம்மகிட்ட தான் இருக்கும்.
0: பட்டம்.
1: மூணாவது க்ளூ சொல்லவே விடல, எழுதிலாம் வச்சிருக்கேன். சரி ஓகே, ரொம்ப அழகான முயற்சி, வெற்றி பெற்றீங்க. நன்றி நிபுள் வந்த மைக்கு. 4:25
0: கேட்டுருவோம். நான் நினைச்சிட்டேன், ஒரு நம்பர் தான் நினைச்சிருக்கேன். இப்போ அந்த நம்பருக்கு நான் க்ளூ வந்து 10 அந்த நம்பர் ஸ்டார்ட், 10 22 இருக்கும்.
1: அதெல்லாம் நல்லா சொல்லுங்க, 10 to 100 சொல்லுங்க, ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா?
0: 10 to 22.
1: ஆமா, ஆமா.
4: 171.
0: என்னது, நான் 10 to 22 தான் சொன்னேன்.
1: 10 to 22 தான் அந்த நம்பரே இருக்கும்.
0: க்ளூவே அதான், 10 to 22.
1: ஓகே, ஒரு நம்பர் சொல்லுங்க, அப்பதான் அவங்க ஏற்றமா இறக்கமா அந்த மாதிரி சொல்லுவாங்க.
3: என்ன யோசிக்கிறீங்க, சட்டு புட்டு கிளம்புங்க.
1: ஆமா, சட்டு புட்டுனு சொல்லுங்க பாப்போம்.
0: 122. ஐயா, நான் கேள்வியே கேட்கலங்க ஐயா.
1: சரி ஓகே, ரொம்பவே அழகான முயற்சி, நன்றி நேபில் வந்த மைக்கு. தொடர்ந்து பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
6: 103.3 ட்ரெயின புடிக்கிறதுக்குள்ளேயே பெரும்பாடா இருக்கு.
1: பெரும்பாடா இருக்கா? அந்த கஷ்டத்துல நீங்க புடிச்சு வந்துட்டீங்க, அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். சொல்லுங்க, யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
6: தல்லாகுளம் சக்திவேல்.
0: தல்லாகுளம் சக்திவேல்,
1: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
0: உங்களுக்கும் மாலை வணக்கம்.
6: நீங்க என்ன
1: நினைச்சிட போறீங்க அப்படியே அந்த டோன்லயே வந்துட்டேன்.

0: சரி ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: நிறைய
0: இருக்கும், இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்னங்கயா?
0: சைக்கிள் எல்லாருக்குமே பிடிக்கும் தானே, குழந்தைங்களும் பயன்படுத்துறாங்க, கொஞ்சம் யூத்தும் பயன்படுத்துறாங்க. அதற்கான பதில் இது இல்லையே. ஆமா,
2: ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நான் இன்னொரு க்ளூலாம் சொன்னேன்னா
0: கண்டுபிடிச்சிருவீங்க. விதிமுறைப்படி 3 குழுக்கள் மட்டுமே வழங்கப்படும். டைம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: நன்றி. நேரம் மாலை 4:28. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் உலக தர வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

கொஞ்சம் தாங்கல. காதலிச்ச பொம்பல அவுத்து புட்டு போனாலே நஞ்சு தாங்கல. நான் தினமும் எங்கற என் நெஞ்சுல உன தாங்கற. நீ பார்க்காமலே போனதால நொந்து சாகரேன். அடியே உன் கண்ணோ தக்காளி சேவை.

அடியே என்ன பார்த்த இப்படியே சொல்லுற கண்ட கண்ணா.

0: விளையாட்டே சரி, ஆட்டக்களத்துல என்ன நினைச்ச விளையாண்டு இருக்கோம், விளையாட காத்திருக்கிற நேயர் வருக. வணக்கம். வணக்கம்,
1: இனிப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.
2: விருதியூர் நதியா கார்த்திகேசன் மேடம், காரைக்கால் மாவட்டம்.
0: நதியா கார்த்திகேயனா? கார்த்திக் என்ன சொன்னீங்க?
2: நதியா கார்த்திகேசன் மேடம்.
1: நதியா கார்த்திகேசன் மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: நான் கேட்டுட்டு இருக்கேன்
1: மேடம். தலைப்பு சொல்லுங்க.
2: நீங்க மனசுல நினைச்ச பொருளை நாங்க சொல்லணும்.
1: நல்லது, விதிமுறை கேட்கல, தலைப்பு.
2: தலைப்பு தலைப்பு தெரியலீங்களா மேடம்?
1: அதத்தானே நிமிஷத்துக்கு நிமிஷம் போட்டுட்டு இருக்கோம். சரி ஓகே, உங்களுக்கான பொருள் கேட்கலாமா? இது ஏற்கனவே கேட்ட கேள்வி, பதில் யாரும் சொல்லல, பாப்போம் நீங்கள் வெற்றி பெறீங்களா இல்லையான்ட்டு. சரிங்களா? வெளியே போகும் பொழுது எடுத்துட்டு போவோம். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே பயன்படுத்துவாங்க. வெளியே மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆமா, பல விஷயங்கள் இருக்கு.
2: எடுத்துட்டு
1: போவோம் என்று கூறினேன். பைக்கை கையில் எடுத்துருக்கீங்களா?
3: என்ன
0: தலைப்பு இன்னைக்கு?
1: அருமையான கேம் போய்கிட்டு இருக்கே, மிஸ் பண்ணிருவோமே அப்படினு சொல்லி எந்திரச்சிங்க அப்படிதானே?
3: ஆமா, வந்து திடீர் எந்திரச்சி வரது.
1: சைடு கேம்ல அப்படியே சொல்லி விட்டு வேண்டியதா?
0: சரி, இப்போ உங்களுக்கான இத சொல்லிரோமா?
3: இல்ல, அதுக்கு எனக்கு தெரியும்.
0: சரி,
1: உங்களுக்கு தெரியுமா? அப்ப நாங்க கேட்க மாட்டோம்.
3: தப்பா இருந்துனா ஒருவேளை
1: இல்ல, இப்போ வந்து மேபி நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? சரி ஓகே, உங்களுக்கு கேள்வி கேட்கவா மறுபடியும்? நீங்க ஆசைப்பட்டதுனால இந்த பொருளை நம்ம வெளிய போகும்போது எடுத்துட்டு போவோம்.
3: பேனா
0: நீங்க பயன்படுத்தவே மாட்டீங்க போலயே.

0: பேனா வீட்டுக்குள்ளயும் பயன்படுத்துவோம் சரிங்களா.
1: சொல்லுங்க
2: என்ன எல்லா நேரம் அந்த ரைமிங்கோட வர்றீங்க?
0: அடமொழி அடமொழி
2: அடமொழியோட
3: சொல்லுங்க மேடம்.
2: சரி இப்ப உங்களுக்கு லென்தா பேர் சின்னதா இருக்கு, அடமொழி லென்தா இருக்கு. உங்களுக்கான விஷயத்த இப்ப க்ளூவா குடுக்கறேன், கண்டுபிடிங்க.
3: அதே மேடம் யாருமே குடை அப்படின்னு சரியா சொல்லவே இல்லை. இந்த வெளியே எடுத்துட்டு போற ஊர்ல
0: வெளியே எடுத்துட்டு கிடையாது கிடையாது. அப்புறம் எப்படி நீங்களே சொல்லலாம் குடைன்னு சரியா சொல்ல மாட்டாங்கன்ட்டு? நீங்க வெயில் காலத்தையும் குடை எடுத்துட்டு போவாங்க.
3: அம்மா மழை
0: மஸ்ட். நாங்க சொன்னது வந்து மஸ்ட், அதாவது கண்டிப்பா கண்டிப்பா எடுத்துக்கூடிய பொருள் சரிங்களா.
4: ஆனா
0: கேள்வி அது கிடையாது. பொங்கலுக்கான பொருள் என்னன்னா
2: மலையை தலையணையாக கொண்டு உறங்குவான். நான்
4: ஒண்ணுமே புரியலையே சார்.
2: புரியும் புரியும், முயற்சி பண்ணீங்கன்னா புரியும்.
3: மலையை தலையணையாக
2: கொண்டு உறங்குவான் சரியா, எல்லா உயிருக்கும்
3: உதவக்கூடியவன்.
2: இதுதான் க்ளூ,
0: இதுதான் க்ளூ கொடுத்தாச்சு.
3: மேகமா?
2: நீங்க ஏன்ட கேக்குறீங்களா மேகமான்னு? கன்ஃபார்ம் பண்ணி சொல்றீங்களா இல்ல மேகமான்னு கேக்குறீங்களா?
3: இல்ல
0: நன்றி.
5: குளமங்கலத்திலிருந்து
2: பேசுறீங்களா? உங்க பேரே மறந்து போயிருச்சோ, ரொம்ப நேரமா
5: யோசிக்கிறீங்களே.
0: ஆட்டக்களத்துல எப்படி
4: விளையாடணும்
0: பரவாயில்ல, நாங்க இதான் கேப்போம். சரி ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு, இது எப்படி இனம்னு சொல்லலாமா?
2: சொல்லலாம்.
0: இது வந்து உயிருள்ள ஒரு இனம், வீட்டுல இருக்கும். டக்குனு மனுஷன் எல்லாம் சொல்லிடக்கூடாது, வீட்டுல இருக்கும். குறிப்பா லேடிஸ் பயப்படுவாங்க இதுக்கு.
6: அனைவரும்
2: நலம், நீங்க
6: நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சூப்பரியா, நிகழ்ச்சி கேட்டு என்ன விளையாடிட்டு இருக்கோம்?
6: ஆமா சூப்பரா விடுகதை மாதிரி கேக்குறீங்க, புதிர் மாதிரி என்ன போடுறீங்க? ஈஸியா கொடுங்க மேம்.
0: ஈஸியாவா?
2: சரி நிகழ்ச்சியோட தலைப்பு சொல்லுங்க.
6: நீங்க இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா நான் அப்படி பதில் சொல்ற மாதிரி சொல்லிடுங்க.
0: அப்படி பதில் சொல்ற மாதிரி நாங்க சொல்லணுமா? நீங்க அப்படி முத தலைப்பு சொல்லணும்.
6: எனக்கு தலைப்பு தெரியல மேம், ஆனா விடுகதை மாதிரி புதிர் மாதிரி போடுறீங்க மேம்.
0: சரி ஓகே, இன்றைய ஆட்டக்களத்துல நம்ம என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
7: என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச
0: அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்.
6: சரி,
0: இது இல்லனா அந்த அலங்காரம் முழுமையே ஆகாது.
6: சரி,
0: பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை வச்சு.
6: பண்ணிக்கிட்டே இருப்போம்,
0: which means அத வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா அப்படினு சொல்லிட்டு முக்கியமா இத வெளியே எடுத்துட்டு போவோம்.
2: ரொம்ப ஈஸியா நம்ம கையில கொண்டு போகக்கூடிய ஒரு அலங்கார பொருள்.

0: சீப்பு.
1: வாவ் வாவ் வாவ் வாவ், வெரி குட்.
0: ஏன்னா பசங்க எப்பவுமே சீப்பு வச்சு வச்சு வச்சு தலை சீவிட்டே இருப்பாங்களா? கரெக்டா கேட்டீங்க.
1: ஆமா, திடீர்னு யாராவது பார்க்கும்போது சம்டைம்ஸ் சீப்லனா கூட கையிலேயே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப அழகான முயற்சி. நன்றி நேபில் வந்தமைக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேபில் பேச கத்துக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நான் மதுரை பாலரங்கோட்ல இருந்து உக்கிரபாண்டி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
1: என்ன சிறப்பு
2: இன்னைக்கு? என்ன நினைச்ச நீ? என்ன நினைச்ச?
1: நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்றத இப்ப வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு தெரியுமா?
2: சொல்லுங்க.
1: உங்களுக்கு வந்து எண் தான் வந்திருக்கு, ஒரு நம்பர். முயற்சி பண்ணுங்க, அனைத்தும் சுலபம் தானே. உங்களுக்கான எண் வந்து 25-45 இருக்கு.
2: 25-40
1: முறை நீங்க பதில் சொல்லிட்டீங்க, ரொம்பவே அழகான முயற்சி. ஆனா நாங்க நினைச்ச எண் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா
3: என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கே சந்தேகமா இருக்கு.
1: ஓரளவுக்கு அவர் பார்டர் ரீச் பண்ணிட்டாரு, இருந்தாலும் மூன்று முறை பதில் சொன்னதுனால நாங்க நினைச்ச எண் வந்து 32.
3: மணிமேகலை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, தலைப்ப சொல்லுங்க பாப்போம்.
4: என்ன நினைச்ச?
3: என்ன நினைச்சேன்னு கேக்குறீங்களா?
1: நீ என்ன நினைச்ச உடனே சொல்லு, என்ன நினைச்ச?
3: நான் என்ன நினைச்சேன்னு உங்களுக்கு க்ளூவா சொல்றேன், கண்டுபிடிங்க. இது வந்து பேச பயன்படுத்தக்கூடிய பொருள், சரியா? நிறைய இடங்கள்ல இதன் மூலம் பெரிய கூட்டங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பயன்படுத்துவாங்க.
5: ஆமா,
3: மைக்கு அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்களா? மைக்குன்னு சொல்றீங்களா?
1: உங்க ஆன்சரை லாக் பண்ணவா?
4: லாக் பண்ணுங்க மேடம்.
3: சரி, அதான் எவ்வளவு கான்ஃபிடென்ட்.
1: நன்றி நேபில் வந்த மைக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோட், விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிபத்து, மதுரை.

0: ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளையாடிட்டு இருக்கோம். ஆட்டக்களம், இன்றைய ஆட்டக்களத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைய நாளுடைய சிறப்பு. கேம் செம்மையா இருக்கே, நாங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் வெறும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து பங்கு பெறுங்க, வெற்றி பெறுங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
1: 0452 அப்படிங்கிற மாதிரி நுண்ணிணைப்போடு 25 30 170 அறிமுகமாகக்கூடிய நேயர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேயர்களும் வரலாம். சரி, இப்போ இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
2: இரண்டு பண்பலைக்கும் இரண்டு அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் சகோதரிகளே.
0: வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து?
2: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில இருந்து. ஆட்டக்கல நிகழ்ச்சியில் என்ன நினைச்ச, நீ என்ன நினைச்ச அப்படிங்கறத இரு பாடலா படிச்சுட்டேன். கேளுங்க,
3: என்ன வேணும்?
0: நம்ம பேச தேவையில்லை நினைக்கிறேன், அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்லிருவாங்க நினைக்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கு நான் கேள்வி கேட்கலாமா?
2: அழகா கேளுங்க.
1: சரி, உங்களுக்கான கேள்வி வந்து, இது எல்லார் வீட்லயும் கட்டாயமா இருக்கும், சரியா? ஒரு நாளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதுல இருக்கும்.
2: சரி, சொல்லணுமா பதில?
1: ஆமா, அப்புறம் அவரது கால்வர்
0: இல்ல, நான் பதில் சொல்லிக்கவா?
2: அதுதான் டைரி காலண்டர்.
1: டைரி காலண்டரா?
0: ஏதாவது ஒரு பதில்
1: ஒரு பதில் சொல்லுங்க.
2: டைரி.
1: டைரி இல்ல.
0: டைரி இல்ல.
2: அப்ப காலண்டர்.
1: அப்ப கேலண்டர். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. நன்றி
0: நன்றி. நேபல் வந்தமைக்கு 4:51 நேபல் பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. அம்மா, உங்களுடைய வாய்ஸே கிளியரா இல்லம்மா, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா?
1: வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. நீங்க பேசுறது நாங்க கிளியரா கேட்கணும், நாங்க பேசுறது ரேடியோல எல்லாரும் கிளியரா கேட்கணும்ல.
4: சரி மேடம்.
1: சரி, தள்ளி வந்துட்டீங்களா?
4: வந்துட்டேன்.
1: என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
4: நீங்க என்ன நினைச்சீங்க?
0: நீங்க என்ன நினைச்சீங்க அத முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேம்
1: குள்ள வந்து, என்ன நினைச்சா எனக்கு என்னம்மா அப்படிங்கறீங்களா?
0: சரி, ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
4: திவ்யா, ரயில்வே கண்ணில இருந்து.
0: திவ்யா? வித்யா? சரி, ஓகே, விளையாட தயாரா இருக்கீங்களா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருள், அது எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கும். அத பார்த்தாலே நமக்கு அப்படியே டென்ஷன், பிபிலாம் அப்படியே ஏறுங்க, ஐயோ அப்படின்ட்டு. நம்மள கரெக்டா வழி நடத்தும். என்னங்கம்மா?
4: கடிகாரம்.
0: கடிகாரம் எப்படி கண்டுபிடிச்சீங்க?
4: நீங்களா
0: ஆயிருக்கீங்களா?
4: காலையில தானே வேலை.

0: சரி, உங்களுக்கு எண் கேட்டுருவோமா? ஓகே, நீ என்ன வேணா நினச்சிக்கங்க அப்படின்றாப்புல. உங்களுக்கான எண் வந்து 50 75 இருக்கும்.
1: 75
0: ஓகேவா? 50 இருக்கும்.
2: சொல்லுங்க.
0: இல்லை, கொஞ்சம் மேலே போங்க.
2: நல்லா ஏறி வாங்க.
0: ஆ, 67. இது என்ன கணக்கு? நல்லா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் மேல.
2: நான் ஒரு முறை மட்டும் தான் பதில் சொல்லணும்.
0: என்னதுப்பா? இல்ல, இன்னும் கொஞ்சம் இறங்குங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க,
1: அவ்வளவுதான்.
0: செம்ம, சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்ட்.
1: நன்றி
0: நன்றி நன்றி, வெற்றி பெற்றீங்க.
2: 4:54 இன்றைய ஆட்டக்களத்துல நம்ம விளையாடிட்டு இருக்கோம். என்ன நினைச்ச கேம் தான் இப்ப பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து? வணக்கம்.
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: உங்கள்ட்ட பேசுறது மல்ல மகிழ்ச்சி. இந்த ஆட்ட காலத்துல பேசுறது, இந்த சாயந்தரம் வந்தாலும் உங்க அவங்க தான் வரும். இந்த ஆட்ட காலத்துல பேசணும்ல.
2: ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
3: வெளியே
2: போகும்போது மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே பயன்படுத்துவாங்க. கண்டிப்பா எடுத்துட்டு போகணும்.
0: பாதுகாப்பு
3: தரக்கூடிய பொருள் என்ன? என்ன வேற அவசியமான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்த கூடாது.
2: சரி, ஓகே. ரொம்ப வேலை,
0: நீங்க எவ்வளவு தூரம் போயிட்டீங்க. நன்றி நன்றிங்க ஐயா.
2: வேலை நம்ம அடுத்து
0: வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். என்னாச்சு? தாராளமா பேசலாம். கேம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட கூடாது. வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், பேசுங்க.
4: என்னோட பெரியவர்கள் வந்து முருகேஸ்வரி மேடம்.
2: முருகேஸ்வரி, கேம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: பேசிருக்கீங்க மேடம்.
2: என்னங்கம்மா
4: பேசிருக்கீங்க மேடம்?
2: கேம் கேட்டுட்டு இருக்கீங்களான்னு
4: கேட்டேன். என்ன நினைச்சு அந்த பாட்டு,
2: அந்த பாட்டு,
0: பாட்டு எல்லாம் வந்து மைண்ட்ல உட்கார்ந்துருச்சு. பாட்டை கேட்கல, இதுதான் கேம். நாங்க நினைக்கிறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்.
2: சரி, ஓகே. உங்களுக்கான வார்த்தை எல்லார் வீட்லயுமே இருக்கும்.
4: என்ன பொருள் மேடம்?
0: அதான் நீங்க கண்டுபிடிக்கணும்,
2: நீங்க சொல்லணும். பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா ஆமா.
2: ஆனா முத நிறைய இருக்கும், இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: பெரியவங்களுக்கு பிடிக்கும்னா கண்ணாடிங்களா மேடம்?
2: என் கண்ணாடி இப்பயும் எல்லார் வீட்லயும் இருக்கத்தானே செய்யுது.
0: பெரியவங்க மட்டும்தான் முகம் பாப்பாங்களா? எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாக்க மாட்டாங்களா?
2: சைக்கிள் கேப்ல எதையாவது சொல்லிடுறது சின்ன பிள்ளைங்க. என்றும் இளமை நடப்பு.
4: என்னங்கம்மா? போற கண்ணாடி.
2: எந்த கண்ணாடியும் கிடையாது. ரொம்பவே அழகான முயற்சி. நன்றி இணைப்பில் வந்த மைக்கு. இணைப்பில் பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
5: மேடம்
2: வணக்கம்.
5: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம்.
0: சுமதி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: எனக்கு தெரிஞ்ச 5th ஆளோ 6th ஆளோ இந்த கேள்வி கேக்குறேன். நீங்க கண்டுபிடிக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். சரிங்களா?

0: இந்த பொருளை அதிகமா வெளியே மட்டும்தான் எடுத்துட்டு போவோம்.
1: அது கண்டிப்பா எனக்கு தெரியல மேடம், எனக்காக வேற.
0: சரி ஓகே, இந்த பொருள்
2: அப்படியே திருப்பி சொல்றேன்.
0: வீட்ல இருக்கக்கூடிய பொருள் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல நிறைய பயன் என்னங்கம்மா?
1: வானொலி. வானொலி
0: வானொலி ஒரு வழியா சொல்லிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: என்னங்கம்மா?
0: நன்றி நேபல் வந்தமைக்கு, ரொம்பவே அழகான முயற்சி. சோ கிட்டத்தட்ட 23 நேர்கள் இன்றைய ஆட்டக்களத்துல நம்ம வந்து சந்திச்சிட்டோம் இல்லையா அபிராமி?
3: சரிங்க, ஒரே ஒரு நிமிஷங்க, அது என்னதாக அந்த வெளியே கொண்டு போற பொருள் எல்லாருக்கும் அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும்.
0: அதாவது ஒரு இடத்துல நீங்க பாதுகாப்புன்னு சொன்னீங்க, அப்ப கூட அந்த நேர் கண்டுபிடிக்கல. ஹெல்மெட்டுங்க.
3: ஆமா, ஹெல்மெட்
0: எடுத்துட்டு போக மாட்டோமா?
3: கட்டாயம்
0: செருப்புன்னு சொன்னாங்க. செருப்பு வந்து சில பேர் வீட்டுக்குள்ளேயும் ஒரு சேஃப்டிக்காக பயன்படுத்துவாங்க இல்லையா? அதனால இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நம்ம என்ன விளையாண்டு முடிச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நன்றி கூறி இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
3: அபிராமி. நன்றி நேர்களே.
4: நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கிய பின்னர் மீண்டும் நடுவர் மன்றம் கோருவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. மேகதாது அணை பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்றும், இதுகுறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற விதிகளை தவேகவினர் மீறுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. துருக்கியின் மெர்சனில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 5:03 வெயிலுக்கு விடை கொடுக்கும் நேரத்தில் மாலை பொழுதை மகிழ்விக்க வருகிறது மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூஸ்வலா எப்பயுமே நம்ம வந்து ஈவினிங் பொழுது, அதாவது இந்த நேரத்தை வந்து ஒரு மெலோடி ஹிட்ஸா கேட்டு அப்படியே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனா இந்த ஒரு மணி நேரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கால் தரையில நிக்காது, அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போறீங்க. அப்படின்னா பசிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்றைய மாலை தண்டல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க டிஸ்கோ பாடல்கள். டிஸ்கோ பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் தமிழ்ச்செல்வியோட.

இணைஞ்சிருக்கும் நேரமலை 5:09 ஆகாஷணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில டிஸ்கோ பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் எனக்குள் ஒருவன் திரைப்படத்திற்காக.

இசையோடு இணைஞ்சிருக்கும் நிறமலை 5:15. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து

புரிந்தவன் என்ன

என்ன சிறப்பு டிஸ்கோ பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் தங்க மகன் திரைப்படுத்திருக்காங்க.

இசை வளர்த்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:27. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மாலை தென்றல்.

திருரங்கம் தாங்கும் அங்கம் ஏங்கும் தகதோம். தழுவட்டும் தழுவட்டும் இளவட்டம் இளவட்டம் பரவட்டும் பரவட்டும் இசை வெள்ளம் பரவட்டும் இமயத்தின் முடிவட்டும் இளமைதான் கொடி கட்டும்.

0: பிறந்தது துணிச்சலும் தான், பறந்திடும் இருப்பிடம்
1: தான்.
0: எதிரிக்கும் உதிரிக்கும் வெடி வைக்கும் வெடி வைக்கும் இசையை.

இன்றைய சிறப்புகளாய் வளம் வந்து கொண்டிருப்பது டிஸ்கோ பாடல்கள். டிஸ்கோ பாடல் அப்படின்னு சொல்லும் போதே ஒருத்தர் நான் டிஸ்கோ டான்சர் தான் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே ஆடுவாரே, அந்த பாடல் நீங்க இன்னும் பிளே பண்ணலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பாடல் விளம்பரம் காத்துட்டு இருக்கு 5:33 நிமிடத்தில்.

எடுத்துக்கும் இசை உணர்ந்து கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:39 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். சூப்பர் டூப்பர் பாடல்களாய் வளம் வந்துட்டு இருக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில. இன்றைய சிறப்பு டிஸ்கோ பாடல்கள். அடுத்ததா நீங்கள் கேட்டவை. நாங்க என்னப்பா கேட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இல்லங்க, நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல் விளம்பர காத்துட்டு இருக்கு. இதோ இசைக்க காத்திருக்கிறது.

ஜாலமாய் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. என்ன சிறப்பு தொடர்ந்து பாடல் கேட்கலாம் விக்ரம் திரைப்படத்திற்காக.

என்ன சிறப்பு டிஸ்கோ பாடல்கள் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து.

இசை ஜலமாய் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தின்றல் நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் மாலை 5:55 ஆயிட்டு இருக்கு. இன்றைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஸ்கோ பாடல்கள் தான் வளம் வர கேட்டீங்க இல்லையா? வழங்கிய பாடல்கள் அத்தனையும் உங்கள் மனதை மகிழ்ச்சி படுத்திருக்கும்னு நம்புறோம். கேட்ட அத்தனை நெஞ்சுகளுக்கும் நன்றி கூறி மாலை தின்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே.

நேரம் மாலை 6:01. கேட்கவிருப்பது சேவை செய்திகள். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக TNPSC, TNUSRB மற்றும் SSC, RRB போன்ற தேர்வு முகமைகள் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அலுவலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் வைஃபை வசதியுடன் கணினி ஆய்வகம் உள்ளது. பணியாளர் தேர்வு வாரியத்தின் SSC கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் CBT1 தேர்வு தொடக்க நாள் 10/6/2026 முதல் தினசரி வகுப்புகள் நடைபெறும். இடம் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மைய அலுவலகம். திறன் வாய்ந்த சிறந்த பயிற்றுனர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படும் இலவச பாடவாரியான தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் தொடர்ச்சியாக நடத்தப்படும். இவ்வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள விருதுநகர் மாவட்ட தேர்வர்கள் மின்னஞ்சல் வழியாக studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு விவரங்களை அனுப்பலாம். விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரடியாக சென்று தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். எனவே SSC கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்கள் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மனம் கமழும் நேரமாக விளக்கேற்றும் வேளையை கேட்கவிருக்கிறோம்.

நேரம் மாலை 6:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மனம் கமழும் நேரமாக நாம் கேட்டு இணைந்திருப்பது விளக்கேற்றும் வேளை.

மாலை 6:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம் நேயர்களே. மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 6:40 அந்தி பூக்கள் சூப்பர் ஹிட் சாங்ஸ் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. அதனைத் தொடர்ந்து 7:10 மாவட்ட செய்திகள், திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு கேட்கலாம். முப்பதற்கு ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை கேட்கவிருக்கிறோம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள், நம் வீட்டு செல்ல குழந்தைகளின் குரலாய் இசைக்க வருகிறது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளே, நீங்க டயல் பண்ணுங்க, பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30-170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகளும், 25:30-171 மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம். 8:30 அறிவியல் மின்னல் நெகிழியின் மறுபக்கம் நேர்முகம் பங்கேற்கிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். அதனைத் தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:30 காற்றில் விரியும் கடிதமலர். அதனைத் தொடர்ந்து 10:00 பட்டு சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். இதில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து முன்னிரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்,

0: மனத்திற்கு தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 மணி வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 FM நிகழ்ச்சிகளோடு இணைந்திருப்போம் நேயர்களே. இவையாவும் இன்று இனி தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா
3: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி தொடர்ந்து வர காத்திருக்கிறது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 400,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெறுவது சிறந்த நிர்வாகத்திற்கான எடுத்துக்காட்டாகும் என்று பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அரசு நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 400,000 கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: இன்னைக்கு நாங்க 30 நாட்கள்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போய் வேற ஒரு

0: போய் நாங்க முதலீட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹூண்டாய் வந்து போகக்கூடிய நிலைமையில இருந்தவங்கள நாங்க போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கோம். இதை தவிர ரெண்டு மோதிலிங் அண்ட் ஹியூசாங் அவங்க கிட்டையும் நாங்க போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றதுக்கான எம்ஓயு சைன் பண்றதுக்கான எல்லாவற்றையும் நாங்க பேசிட்டு வந்திருக்கோம்.
1: திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாவேக்கா அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையதல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தாவேக்கா அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கிப்போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்திற்கு தாவேக்கா அரசு ஆதரவளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் திருநங்கைகள் சுய தொழில் தொடங்குவதற்கான கடனுதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைச்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வழித்தடத்தில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில்

உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் ஆனி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரன்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாத்ரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் நுங்ஷித்தோய் சானு லெஷாங் தெம் வெள்ளிப்பதக்கத்தையும் 63 கிலோ எடைப்பிரிவில் லிந்தோய் சனம்பம் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. துருக்கியின் மெர்சினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா பேட்மிண்டன் பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆகாஷ் ரஞ்சன் முன் கோஷிகா தேவ்தா இணையும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் கோபேஷ் ஜலானி ஆர்யன் சர்மா மற்றும் பிரேம்சந்த் பொட்னுருவும், மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ஷிவாங்கி பாண்டே மணிஷா பட்டேல் ஆகியோரும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ரத்திகா சீலன் ஜோஷ்னா சின்னப்பா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 6:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கத்தோடு. நாம கேட்க இருக்கிறது அந்திப்பூக்கள். சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் நம்ம வந்து பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் கேட்டுட்ருக்கீங்க. இசைக்க வரும் அடுத்த பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து.

நேரமாலை 6:53 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அந்தி பூக்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் மைனா திரைப்படத்திற்காக.

6:58 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் கேட்டுட்ருக்கீங்க. இனிமையாய் இசைக்க இருக்கிறது அசல் திரைப்படத்திலிருந்து.

0: பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க, கேளுங்க.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

7:05 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்புகள் கேட்டுட்டு இருக்கீங்க. செவிமடுக்க இருப்பது களவாணி திரைப்படத்திலிருந்து இதோ ஒரு பாடல்.

0: வாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இனி நாம் கேட்கவிருப்பது மாவட்ட செய்திகள். திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார். சென்னையிலிருந்து அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

0: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார் அவர்கள்.
1: இந்திய மண்ணில் தோன்றி இன்று உலகம் முழுவதும் ஆரோக்கியத்திற்கான ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள யோகா கலையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து மை பாரத் கேந்திரா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஞானச்சந்திரன் தலைமையில் மாபெரும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரம், பத்மாசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும். இங்கு நடைபெறும் ஆணிப்பெரும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும். இத்தகைய திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தின் போது ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் நெல்லையப்பர் கோவில் ரதவீதிகளில் வளம் பெறும். இதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து நிலையம் சேர்ப்பார்கள். இத்தகைய பிரசித்தி பெற்ற திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பெரிய தெங்கக்கொடி மரத்தின் முன்பு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சவாத்தியம் இசைக்க கோவில் பெரிய தங்க கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சிகளில் ஒன்றான சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருத்தேரோட்டம் வரும் 28 நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புருஸ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் 29 வகையான பல்வேறு திட்டங்கள் குறித்து துறை வாரியாக விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், பாரத பிரதமர் குடியிருப்பு திட்டம், ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் முக்கிய திட்டமான தாளையுத்து முதல் கொங்கந்தான்பாறை விளக்கு வரை சுமார் 180 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் மேற்கு புறவழிச்சாலை திட்டப்பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் 97% முடிந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கி நடந்து வருகின்றன. மேலும் மூன்றாம் கட்டத்திற்கான பூர்வாங்க பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் 102 காவல் கண்காணிப்பாளராக விஸ்வேஸ் பாலசுப்பிரமணிய சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்ட ஒழுங்கை பராமரிப்பது குற்றங்களை தடுப்பதிலும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்கள் மீது காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 MW மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகளின் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் 5வது அலகில் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தில் இருந்து அனுமதி பெற்ற பிறகு அணு உலை கட்டிடத்திற்குள் இந்த பிரம்மாண்டமான அணு உலை அழுத்த கலன்கள் நிறுவப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அணு உலை மற்றும் நீராவி வளங்கள் அமைப்புகளை நிறுவும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. சுமார் 320 டன் எடையுள்ள இந்த அழுத்த கலன் சிறப்பு கனரக திறன் கொண்ட கிரேன் மூலம் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 6 அலகுகளும் கட்டி முடிக்கப்பட்ட பின் கூடங்குளம் வளாகத்தின் மொத்த உற்பத்தி திறன் 6000 MW உயரும். இது இந்தியாவின் விக்சித் பாரத் மற்றும் தூய்மையான எரிசக்தி இலக்குகளை அடைவதில் மிக முக்கிய பங்காற்றும் என கூடங்குளம் அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கார் சாகுபடி பணிகள் ஜூன் மாதம் முதல் மேற்கொள்ளப்படும். அதற்காக அணைகளிலிருந்து ஜூன் 1 ஆண்டுதோறும் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கிய சில நாட்கள் கடந்த பின்னர் கடந்த 1 அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் வடக்கு கோடை மேலழகியான், தெற்கு கோடை மேலழகியான், கன்னடியான், நதியுண்ணி ஆகிய 4 கால்வாய்கள் மூலம் சுமார் 10,265 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. எனினும் இதர தாமிரபரணி பாசன கால்வாய்களுக்கு தண்ணீர் திறக்க அணையில்

0: போதிய நீர் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவு கிடைத்ததை தொடர்ந்து பாபநாச அணையின் நீர் இருப்பு கிடுகிடுவன உயர்ந்தது. விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று கூடுதலாக தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 36,000 ஏக்கர் விளைநிலங்கள் கூடுதலாக பாசன வசதி பெறும் வகையில் 121 நாட்களுக்கு தண்ணீர் பாபநாச அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ளது. கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய், மருதூர், வடகால், தென்கால், கீழக்கால் உள்ளிட்ட 9 கால்வாய்கள் மூலம் சுமார் 36,000 ஏக்கர் வரை பாசன வசதி பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார் அவர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கேர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அலிகஞ்ச் பகுதியில் உள்ள பயிற்சி மையத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பிரிஜேஷ் பதக் கூறியுள்ளார். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த மாணவர்கள் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவித்தார். அந்த வளாகத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனிமேஷன் பயிற்சி மையத்தில் நேரிட்ட தீ விபத்து வளாகம் முழுவதும் பரவியதாக திரு பிரிஜேஷ் பதக் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சற்று முன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் திரு அமீர் பராம் தம்மை புதுதில்லியில் சந்தித்து பேசிய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பட்செட் சேக் பட்முங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், உலன்பட்டாரில் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சுரங்கத்துறை, தூய எரிசக்தி பயன்பாடு மற்றும் வேளாண் பதப்படுத்தும் துறையில்

புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக இணையதள இணைப்பு பெற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை 122 கோடியாக அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே வழித்தடத்தில் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் கவச் தொழில்நுட்பம் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. பஹ்வாபல் புதாபங் ஹரிதாஸ்பூர் பாரதீப் குர்தா ரோட் பலாங்கீர் நௌபடா குனுப்பூர் லஞ்சிகர் ரோட் ஜினாகர் பொப்பிலி சலூர் ஆகிய வழித்தடங்களில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் இந்த தானியங்கி பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் வரி வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து அவர் பேசினார். வரி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தொழில் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா அறிவித்தார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளில் கட்டணங்களை முறைப்படுத்துவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சண்டிகரில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லியில் தீ விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். மால்வியா நகர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை புதுதில்லியில் வழங்கி அவர் பேசினார். சைதுல்லா ஜாப் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இந்த 2 விபத்துக்கும் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள 700 பழமையான கோயில்கள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ராம் நாராயண் ரெட்டி கூறியுள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் அரசியலில் அடியெடுத்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் தாம் விலகுவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் தொடர உள்ளதாகவும் திரு கியர் ஸ்டார்மர் கூறியுள்ளார்.
உலகக்கோப்பை

ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது. ஆகாஷ்வாணி இசை தூ

நம்ம இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. நேரம் 7:26 ஆகுது. இப்போ பாட்டு இது நிகழ்ச்சியில் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

வண்டி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னடா

நம்மை இசை என்னும் இனிமையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் பாட்டு இது ஹிட்டு. இனிமையான பாடலோடு பாட்டு இது ஹிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் எல்லைக்கை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இதோ.

நம்மை இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் பாட்டு இது ஹிட். நேரம் 7:45. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் வித் லவ் திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நம்ம இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் இன் பாட்டு இது ஹிட். நேர்களே, இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கு. உங்க வீட்டில் இருக்க குழந்தைகளோட பேசுற நேரம் தான் இந்த பட்டாம்பூச்சிகள் நேரம். பட்டாம்பூச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கேற்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில். ஹிட்டான பாடலோட பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:54. அடுத்து வரும் பாடல் தாய் கிழவி திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பாட்டு இது ஹிட்டு.
1: பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. நேரம் 7:59. இனி கேட்கலாம் செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு சுட்டிக்காட்டியுள்ள அவர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 4 லட்சம் கோடிக்கும் கூடுதல் தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை பெறுவதற்காக தாவேக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கி போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுதொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்திற்கு தாவேக அரசு ஆதரவு அளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம், 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட

வேண்டும் என்று நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்சல். வணக்கம் நேயர்களே மற்றும் குழந்தைகளே, ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்கும் உங்கள் வீட்டு செல்ல குட்டீஸ்களை அன்புடன் வரவேற்கின்றோம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிக்கு. பண்பலியில் பேச குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25, 30, 170 அறிமுக குழந்தைகளும், 25, 30, 171 நிகழ்ச்சியில் ரெகுலராக கேட்டுட்ருக்கேன் ஆனாலும் கலந்துக்க ஆசைப்படுற குழந்தைகளும், 04, 52 என்ற முன்னிணைப்பை தொட்டு பேசலாம். உங்களிடம் பேச காத்துட்ருக்கோம். அழைப்பில் வந்திருக்கிற முதல் குழந்தை யார், எங்கிருந்துன்னு கேட்போமா? வணக்கம்மா, சொல்லுங்க. அஜித் பாண்டி, என்ன படிக்கிறீங்க? நல்லது. இன்னைக்கு என்ன சொல்லலான்னு காத்துட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள்ல? இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில என்ன சொல்லலான்னு இருக்கீங்க? அஜித் பாண்டி, ரேடியோ விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பேசுறீங்களா? நீங்க பேசுறது, நாங்க பேசுறது எல்லாம் சேர்ந்து எக்கோவா எங்களுக்கு கேக்குது. நல்லா கேக்குதா? அதுக்கு தான் தனியா வர சொன்னேன். சொல்லுங்க அஜித் பாண்டி, இன்னைக்கு பட்டம்பூச்சிகள் நிகழ்ச்சியில என்ன பரிந்துக்கலாம்னு ஆசைப்படுறீங்க?
2: திருக்குறள்
1: சொல்லுங்கப்பா.
2: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல்ல தலை.
1: சிறப்பான திருக்குறள்.
2: ஒரு நிமிஷம், இது விளக்கம். தன்னை தேடுபவரை தாங்கும் நிலப்போல தன்னை இகழ்வாரை பொறுப்பது தலை சிறந்தது.
3: அதாவது தன்னை தோண்டுபவரை தேடுபவரை இல்ல, சரியா? தன்னை தோண்டுபவரை
2: போல தன்னை இகழ்பவரை பொறுப்பது தலை சிறந்தது.
3: சரி, இது வந்து பொருள். ஓகே, இது உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு?
2: எனக்கு வந்து இதுல வந்து என்ன புரிஞ்சுச்சுன்னா, தோண்டிக்கிட்டே இருப்பான், அவன் வந்து முக்கியமா பொறுத்து தோன்றது நல்லது.
3: தம்பி, அது அப்படி இல்லையா? அதாவது நிலம் இருக்குல்ல, நிலத்தை நம்ம தோன்றோம்ல, நிலத்துக்கும் உயிர் இருக்கு இல்லையா? ஆனா அது பொறுத்துக்கிட்டு நம்மள தாங்கிதானே நிக்குது. அதே போல நம்மள யாராவது சத்தம் போட்டுட்டாங்க, திட்டாங்க, ஏதோ ஒண்ணு நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட, சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம பொறுத்துக்கிறது தான் ரொம்ப சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? சரி, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு? சரி, அந்த பாட்டு கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். நம்ம வீட்டு செல்ல குழந்தைகளின் குரலாய் பட்டாம்பூச்சிகள் கேட்டுட்டு இருக்கிறோம் நேயர்களே. நேரம் 8:14. குழந்தைகளை நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகள் தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பேச போறேன் அப்படின்னு சொல்ற குழந்தைகள் அழைக்கலாம். 25 30 171 நான் நிறைய டைம் பேசியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன், எனக்கு இப்போ பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்ற குழந்தைகள் அழைக்க

4-5 இன்று இது மதுரையின் முனிணைப்பு எண். சரி, நீங்கள் வந்து இப்போது ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னலாம் ஸ்கூலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது என்னென்னலாம் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அந்த பில்டிங்கே புதுசாக தான் இருந்துச்சு மொதல் மொதல் ஸ்கூலுக்கு போகும்போது. அதே மாதிரி வந்து எனக்கு அம்மா அத்தை அப்படின்னு உறவினர்களோடையே பழகிட்டோம் இல்லையா, அங்கே போய் எனக்கு எல்லாருமே புதுசாக தெரிஞ்சாங்க. ஆசிரியர் ரொம்ப ரொம்ப புதுசாக தெரிஞ்சாங்க எனக்கு. நான் ஸ்கூல் போய் முத முத எனக்கு கிளாஸ் எடுத்த எங்கள் ராணி மிஸ் ரொம்ப ரொம்ப புதுசாக தெரிஞ்சாங்க. ரொம்ப அன்பாக எங்களை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எங்களுக்கு வந்து முதல் முதல்ல ஆ எழுத பழகி கொடுத்தாங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் வந்து முத முத கிளாஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இப்போ வந்து இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா, அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். சரி, இப்போது நான் எங்கள் டீச்சரை பற்றி சொன்னேன் இல்லையா, அவங்க டீச்சரை பற்றி நீங்களும் சொல்ல தயாராவாங்க. சரி, இப்போ ஒரு பாட்டு கேட்கலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: எட்டு மணி 20 நிமிடங்களில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் குழந்தைகள் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்து அவங்களுடைய தனித்திறமையும் அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடங்களில் கற்றுக்கிட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி தெரியப்படுத்த போகிறாங்க. இதே நேரத்தில் நம்ம குழந்தைகள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம், அதே மாதிரி ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, சின்ன சின்ன ரைம்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லி, நுணுக்கங்களை சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியை அருமையாக கொண்டு போயிட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேர்கள் வந்து குழந்தைகள் நம்முடைய நிலையத்தினுடைய தொலைபேசி என்ன சொல்லி நிலையத்தினுடைய அழைப்பு என்னான 2530170 என்ற எண்ணையும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பேசிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, புதிதாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 2530170 என்ற எண்ணை அழைத்து முன்னணிப்பு என்னான 2530 04522 என்ற எண்ணை தொட்டு நீங்கள் நம்முடைய நிலையத்தலைத்து பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் குழந்தைகளே.
4: இப்போ இணைப்பில் வந்திருக்கக்கூடிய குழந்தை யார் அப்படின்றத கேட்கலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க செல்லம்? உங்களுடைய பெயர் என்ன?
5: ராஜ பிரணவ், அலனாலூர்ல இருந்து பேசுறேன்.
3: சூப்பர். என்ன படிக்கிறீங்க?
5: 8th ஸ்டாண்டர்ட்.
3: ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்ப்பா?
5: ஐஸ் பாய்.
3: ஐஸ் பாயா? இல்ல, உங்களுக்கு என்ன பாடல் நீங்க கேட்க விரும்புறீங்க அதை சொல்லிடுங்க.
4: அதாவது நீங்க வந்து என்ன பாட்டு உங்களுக்காக நாங்க கொடுக்கட்டும், நீங்க எங்களுக்காக என்ன பாட போறீங்கன்னு
5: கேக்கல.
4: கருப்பு மூவி
5: சாங்.
3: கருப்பு
5: மூவில?
4: சரி, உங்களுக்காக நாங்களே ஒரு பாட்டு கொடுத்துறோம், நீங்க என்ன சொல்ல போறீங்க அத சொல்லுங்க.
5: நாங்க 4 பேர்.
4: இல்ல, நாங்க உங்களுக்காக வேற ஒரு பாட்டு கொடுத்துறோம், நீங்க இப்ப எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
3: நன்றி.
4: இணைப்பில் வந்தமைக்கு. சரி, ஒரு சூப்பரான பாடல் உங்க எல்லாருக்காகவும் குடுத்துடலாம் குட்டீஸ்.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நிறைவான பட்டாம்பூச்சி இணைய காத்திருக்கிறார்கள். யார் எங்கிருந்து அழைப்பது? வாங்க. ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க? வாங்க வாங்க சொல்லும். உங்க பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? விரைவா, நேரம் இல்லை, நேரம் கடந்துகிட்டு இருக்கு. உங்க பேர் என்னங்க, எங்கிருந்து பேசுறீங்க? என்னமா?
1: சூப்பர், வெரி குட். இது யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? வெரி குட், வெரி குட். அருமை, அருமையாக சொன்னீங்க. நன்றி நீங்கள் இணைப்பில் வந்தமைக்கு. ரொம்ப அருமையாக இன்றைக்கி வந்து பட்டாம்பூச்சிகளில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சித்த எல்லா குழந்தைகளுக்கும் நன்றி கூறி பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுது நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை செந்தமிழ்
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் நெகிழியின் மறுபக்கம் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ்.
4: வணக்கம் நேர்களே. இன்றைய காலத்தில் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீர் மாசு, நில மாசு, வளிமண்டல மாசு, காற்று மாசடைதல், இப்படி வரிசையை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இதுக்கு எல்லாம் மணிமகுடம் சூட்டின மாதிரி ஒரு முக்கியமான காரணி இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா நெகிழி பயன்பாடு. இப்போ இருக்கிற இந்த அவசர காலகட்டத்தில் எதுக்கு ஒரு துணிப்பையை எடுத்துக்கிட்டு, எதுக்கு ஒரு தூக்குச்சட்டியை எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு எளிமையாக ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழியை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அறிவியல் முன்னேற்றம் நமக்கு வந்து தேவைதான். அந்த அறிவியல் முன்னேற்றம் நமக்கு ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும். அதே அறிவியல் முன்னேற்றம் நமக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு நம்ம அறிவியல் வளர்ச்சி ஈஸியாக நமக்கு வந்து பயன்படுது, ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னா நமக்கு மட்டும் கிடையாது, இனி வரும் காலங்களில் நம் சந்ததியினருக்கும் அந்த பாதிப்பு உண்டாகும். உதாரணமாக ஒரு நெகிழியை பயன்படுத்துகிறோம், ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிறோம், அது என்ன ஆகுது அப்படின்னா மண்ணில் போய் அப்படியே கலந்துடுது. இது மட்குவதற்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வருடங்கள் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண் உயிர்கள் கூட இதனால் பாதிப்பு அடையுது. மழைநீர் வந்து பூமிக்குள்ளே போகாமல் தடுக்குது. இப்படி பல காரணங்களை எடுத்துக்கிட்டு சொல்லலாம். ஏன் இதே பிளாஸ்டிக் கடலுக்கு வந்து நுண் நெகிழிகளாக போய் கலந்துடுது. கடலில் இருக்கிற உயிர்வாழ் இனங்கள்லாம் இதை வந்து உணவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்றதுனால அது வந்து இறக்கும் நிலைக்கு போயிடுது. அந்த மீன்களை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மை அறியாமையே அந்த நுண் நெகிழிகள் வந்து நம்ம உடம்பில் சேருது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க, தாய்ப்பாலில் கூட நுண் நெகிழிகள் இருக்கிறதா ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க செய்தி. ஒரு பிளாஸ்டிக் உருவாகுது, நுண் நெகிழியாக மாறுது, அதே நுண் நெகிழி வந்து இப்போ நானோ துகள்களாக மாறக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து நிலைமை உண்டாயிடுச்சு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தணும், இயற்கையோடு மனிதன் இணைந்து வாழணும். அதற்காகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் உயிரி நெகிழி அதாவது பயோ பிளாஸ்டிக் அதை பற்றி தான் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெளிவான விளக்கமளிக்க காத்திருக்கிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். அவரை தான் நாம இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: உயிரி நெகிழி பயோ பிளாஸ்டிக் அப்படின்னு நான் தொடக்கத்தில் சொன்னேன், அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
5: பயோ பிளாஸ்டிக் என்னன்றா சார்? இது வந்து தாவரங்கள்லேருந்து இருக்க மூலப்பொருட்கள்லேருந்து தயாரிக்கப்படுறாங்க. எப்படின்னா அதோட மக்காசோளம், கரும்பு, அதில் இருக்க மாவு சத்தை வச்சு செல்லோஸு அப்புறம் பெக்டின் இந்த மாதிரி இருக்க மூலப்பொருட்கள்னால வந்து நம்ம அந்த உயிரி பிளாஸ்டிக் வந்து தயாரிக்கிறாங்க. நெகிழி வந்து மக்காது, ஆனால் இந்த பயோ பிளாஸ்டிக்ஸ் வந்து எளிதில் மக்கிறோம். எப்படின்னா சாதாரண பெட்ரோலியம் பொருள்லேருந்து தயாரிக்கப்படுறது தான் நெகிழி. அது வந்து சிதைவடையாமல் வந்து பல நூற்றாண்டுகள் வந்து இருக்கும். இந்த உயிர் நெகிழின்றது வந்து இயற்கையாகவே மக்கிறோம், ஏன்னா நம்ம மூலப்பொருள்

0: மூலப்பொருள் வந்து பிளான்ட் ஓரியன்டான மூலப்பொருள், அதாவது நம்ம தாவரங்களில் இருக்க தயாரிக்கிறதுனால இயற்கையாகவே மக்கிறோம். இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து நல்லா குறையும். பிளாஸ்டிக் மாசுபாட்டை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஒரு பசுமை தொழில்நுட்பமாக அந்த உயிரி நெகிழி வந்து பயன்படுகிறது.
1: இப்போ இந்த உயிரி நெகிழியை தயாரிக்கணும் அப்படின்னா என்னென்ன மூலக்கூறுகள் தேவைப்படும்? அதாவது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க பசுமையான பொருட்கள்ல இருந்து, அது கொஞ்சம் இன்னும் விரிவாக சொல்ல முடியுமா?
0: உயிரினங்கள் வந்து பெரும்பாலும் வந்து தாவர அடிப்படையான மூலப்பொருட்கள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வந்து சோளம், கரும்பு, மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த பயிர்கள்ல இருந்து உள்ள மாவுச்சத்து பொருட்களை வந்து மூலப்பொருளாக வந்து பயன்படுத்தி, மேலும் வந்து செல்லுலோசு, லிக்னிங்கு, அடுத்து புரதம் மற்றும் நுண்ணுயிர்களை வந்து உற்பத்தி செஞ்சு அதுல இருக்க வந்து உயிரியல் பாலிமரை வச்சு பயன்படுத்துறாங்க. இதுதான் வந்து உயிரினங்கள் வந்து இப்படிதான் தயாரிக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து தாவரத்தில் இருக்க மூலப்பொருளான செல்லுலோஸ் மட்டும்தான், செல்லுலோஸ் அந்த மாதிரி மாவுப்பொருளை வச்சு தயாரிக்கிறாங்க உயிர்நெகிழி.
1: சரிங்க சார், இப்போ வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் தாவரத்தோடைய செல்லுலோஸ் மாவு பொருட்களால் உருவானது தான் இந்த உயிரி நெகிழி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிறோம்ல நெகிழி பைகள், பிளாஸ்டிக்குகள், அது ஏன் ஆபத்தானது, அதற்கு என்ன காரணம்?
0: இப்போ வந்து சாதாரண நெகிழி வந்து இயற்கையாகவே வந்து சிதைவிடாமல் வந்து ரொம்ப நாட்கள் இருக்கும். சுமார் வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு 400 to 500 ஆண்டுகள் வரையும் மண்ணில் வந்து சிதைக்காமல் அப்படியே இருக்கும். ஆனால் இதனால் வந்து மண், நீர், காற்று எல்லாமே வந்து மாசுபடுது. நார்மலாக வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு இடத்துல தங்கிருச்சுன்னா அது வந்து பெரிய ஆபத்தை விளைவிக்கும். நிலத்தடியில் நீர் வந்து சேமிக்காது, சிறு சிறு துகள்களாக வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறிடும். அது வந்து பார்த்திங்கன்னா குடிநீரில், உணவு மூலம் வந்து காற்று மூலம் இதெல்லாம் வந்து மனிதன் உடலுக்குள்ளே வந்து நுழைஞ்சிரும். இதனால் வந்து பாதிப்புகள் ஏற்படும் மனிதனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் வாழ் உயிரினங்கள் வந்து பிளாஸ்டிக்கை வந்து ஒரு இது உணவாக வந்து நினச்சி சாப்பிட்டுக்கிறோம் நல்லா. ஆனால் அதனாலேயே வந்து கடல் வாழ் உயிரினங்களும் அதிக உயிரிழப்பு ஏற்படும். எனவே சாதாரண நெகிழி வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஆனால் அந்த உயிரி நெகிழி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல்லேருந்து பாதுகாப்பாக இருக்கும்.
1: இப்போ வந்து சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்னால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டிங்க. அதே நேரத்தில் இந்த உயிரி நெகிழியை நம்ம பயன்படுத்தும் போது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க?
0: நம்ம உயிரி நெகிழி வந்து பயன்படுத்துறதுனால அது வந்து மிக நல்ல மக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இயற்கை சூழ்நிலையில் வந்து நுண்ணுயிர்களால் சிதைக்கப்படுதும். இதனால் வந்து நம்ம நீண்ட காலம் வந்து மண்ணில் இருக்க நீர் மாசுபாடு எல்லாமே குறைஞ்சிரும். மேலும் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லேருந்து நம்ம தயாரிக்கப்படுறதுனால எளிதில் வந்து மக்கக்கூடும். அதுபோக வந்து கார்பன் வெளியீடு, அதுக்கப்புறம் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு, இந்த காலநிலை மாற்றத்தில் வந்து கட்டுப்படுத்த உதவும். அதுபோக வந்து சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களில் வந்து சிதைக்கிறதுனால நல்ல பயோ கம்போஸ்டபிள், அதாவது உயிரி உரமாக வந்து இந்த நுண்ணுயிலி வந்து பயன்படும். விவசாயத்துக்கள் வந்து நான் எளிதில் மக்கிறதுனால உயிரி நெகிழி வந்து ஒரு உரமாகவும் பயன்படும். இந்த உயிரி நெகிழி மக்கிறதுனால, ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்போ சிதைக்கிறதுக்கு பாக்டீரியா நிறையா நுண்ணுயிர்கள்லாம் இருக்குது மண்ணிலேயே. அந்த பாக்டீரியா வந்து இந்த இதை வந்து சிதைச்சதுனால அது வந்து பயோ கம்போஸ்ட்டு, அதாவது உயிரி உரமாகவும் பயன்படுது இந்த நுண்ணுயிலி.
1: நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க ஒரு நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் நம்ம வந்து மட்குவதற்கு 500-600 வருடங்கள் கூட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த உயிரி நெகிழி எளிதில் மக்கக்கூடியது, ஒரு உரமாக கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த உயிரி நெகிழியை நம்ம பயன்படுத்தும் போது அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறியும் போது அதுவும் மண்ணில் போய் தான் சேருது, அது மட்குவதற்கு எத்தனை வருடங்கள் இல்லை எத்தனை நாட்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கீடு இருக்குதா?
0: சாதாரண நெகிழிக்கும் உயிர்நெகிழிக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம சாதாரண நெகிழி வந்து பல நூற்றாண்டுகள் வரையும் மக்காமல் இருக்கும். ஆனால் உயிர்நெகிழி அப்படி இல்லை. உயிர்நெகிழி வந்து சில குறிப்பிட்ட வகை உயிர்நெகிழிகள் வந்து சில மாதங்களாகவோ இல்லை சில நாட்கள்லேயே மக்கிறோம். ஆனால் சில உயிர்நெகிழிகள் வந்து அதோட தன்மை வேறு மாதிரி இருக்கிறதுனால அது வந்து மக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் நம்மளோட உயிர்நெகிழியோட வகையை பொறுத்து தான் வந்து இதை நம்ம சொல்ல முடியும். அதுவுமே உள்ளே இருக்க வேதியியல் மாற்றங்கள், அதுபோக நம்மளுக்கு கரெக்டான காலநிலை மாற்றம், அப்புறம் நுண்ணுயிர்கள் பெருக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எளிதில் வந்து நம்மளுக்கு மக்கிறதுக்கு வேகமாகவும் அது செயல்படும். அந்த உயிரிநெகிழி மக்கிறதுக்கு உள்ள தகவமைப்பை பொறுத்து வந்து உயிரிநெகிழி எளிதில் மக்கிறோம். சுற்றுச்சூழலோட தகவமைப்பை பொறுத்து
1: அதே உயிரி நெகிழி இந்த சுற்றுச்சூழலுக்கு எப்படியெல்லாம் பயன்படுது?
0: பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அன்றாட வாழ்வு வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. குறைஞ்சது வந்து இப்போ 2026 வந்து 11 கிலோ வரையும் வந்து ஒரு வருடத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒரு சராசரி மனிதனோட யூசேஜ் பிளாஸ்டிக்ஸ். ஆனால் இப்போ நம்ம உயிரிநெகிழியை இது கொண்டு வரும்போது அந்த பயன்பாடு வந்து ரொம்ப கொஞ்சம் குறைகிறதுனால நம்மளுக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது, அதிகமாக மாசுபாடு ஏற்படுத்தாது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த உயிரிநெகிழியை உள்ளே கொண்டு வரோம். எளிதில் வந்து டிஸ்போஸ்

0: பண்ணிடலாம் அந்த உயிர்நீலியை. ஆனால் பிளாஸ்டிக்ஸ் வந்து அப்படி டிஸ்போஸ் பண்ண முடியாது. இப்போ உயிர்நீலி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம மண்ணில் போட்டாலே அதுவே மக்கிறோம். ஆனால் நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன செய்யணும்னா எரிப்போம். எரிக்கிறதுனால வந்து காற்று மாசுபாடாகும், சில நேரம் வந்து அது ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து உள்ளாயிரும். ஆனால் இந்த மாதிரி உயிர்நீலி வந்து அப்படி கிடையாது. உயிர்நீலி சாதாரணமாகவே நம்ம மண்ணில் போட்டாலுமே மக்கிறோம். ஸோ இதனால் வந்து அந்த பிளாஸ்டிக் குறைபாடு வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். அதுபோக அந்த உயிர்நீலி வந்து நல்லா அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாசுபாடுலேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும்.
1: இப்போ பிளாஸ்டிக் அப்படின்னாலே நம்ம வந்து ஒன் டைம் யூசேஜுக்கு தான் பயன்படுத்துகிறோம் பெரும்பாலும். இப்போ இந்த உயிரி நெகிழியை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், அதை வந்து ஒன் டைம் யூஸுக்கு தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. அப்படி தூக்கி எரியும் போது மண்ணில் அது சேரும்போது இந்த உயிரி நெகிழி வந்து மண்ணில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா?
0: இப்போ வந்து இதில் முற்றிலும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த உயிர்நீலியை தயாரிக்கிறது வந்து தாவர மூலப்பொருளிலிருந்து தான் தயாரிக்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த உயிர்நீலி வந்து மண்ணுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. பாக்டீரியானால தான் அந்த உயிர்நீலியை செய்வாங்க. எப்படின்னா சில பாக்டீரியா வந்து பாலிலாக்டிக் ஆசிடு அந்த மூலப்பொருள் வந்து லாக்டோபேசிலஸ்ன்ற பாக்டீரியாலேருந்து தான் உருவாகுது. அதனால் வந்து நம்ம பாதிப்பு வந்து மண்ணில் ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த பாக்டீரியா வந்து மண்ணிலே இருக்கும். அதனால் வந்து அந்த பாக்டீரியாவே அந்த உயிர்நீலியை சிதைச்சிரும். ஸோ வந்து இந்த பாதிப்பு வந்து பெரிய அளவில் ஏற்படுத்தாது. அதுபோக வந்து மண்ணில் நம்ம தூக்கி எறியும் போது அது வந்து செல்லுலோஸ் இந்த மாதிரி மாவு சத்து பொருள்களாக தான் வந்து இருக்கும். அந்த உயிர்நீலியே மாவு சத்து பொருள் தான் வருது. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டார்ச் பேஸ்டு செல்லுலோஸ் வந்து அதை பிரேக் பண்ணுறதுக்கு சில பாக்டீரியாவில் இருக்கும். வெப்பம் வந்து அதிகமாக இருந்தாலுமே அது வந்து சிதைஞ்சிரும். அந்த காலநிலை மாற்றம் வரும்போது அந்த உயிர்நீலி சிதைஞ்சிரும். அதனால் மண்ணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இது வந்து ஒரு மண்ணுக்கு சிறந்த உரமாக தான் பயன்படும் தவிர எந்த இதுவுமே ஏற்படுத்தாது மண்ணுக்கு.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் பை வாங்குகிறோம், ஒரு கடைக்கே போகிறோம் அப்படின்னா அவங்களே தரம் பிரித்து வச்சுருக்குறாங்க. இது வந்து 1 கிலோ வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வெயிட்டு தாங்கும், இது 2 கிலோ வரைக்கும் எடுத்துக்கிடலாம், இது 5 கிலோ வரைக்கும் நம்ம வந்து ஒரு பொருட்களில் அதில் அந்த கவரில் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு பிரித்தே வச்சுருக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த உயிரி நெகிழியை நம்ம பயன்படுத்தும் போது அதோடைய தரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பிளாஸ்டிக் அதாவது பயோ பிளாஸ்டிக் அதை பயன்படுத்தும் போது எவ்வளவு வெயிட்டு அது தாங்கும் அப்படிங்கிற தகவலெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்? இல்லை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம் தர சான்றிதழ் அப்படின்னு ஏதாவது வாங்குவாங்களா?
0: கண்டிப்பாக வந்து தர சான்றிதழ் வச்சு தான் நம்ம வாங்கணும் அந்த நெகிழியவே, உயிர்நெகிழிவே. ஏன்னா வந்து சாதாரணமாக வந்து நம்ம உயிர்நெகிழிலேயே வந்து டூப்ளிகேட் உயிர்நெகிழிலாம் செய்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து மக்காது, அது நீண்ட காலம் வரையும் நீடிக்கும் அந்த நெகிழியும் மண்ணில் மக்காமல். ஆனால் நம்ம தர சான்றிதழ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா TNOCD, அது எப்படின்னா தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு வந்து இதை வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா CBCA CB, இந்த சான்றிதழ் வந்து இந்திய அரசு வந்து நம்மளுக்கு தரத்தை நிர்ணயித்து கொடுக்குது. அதுபோக இன்னொன்று வந்து ஈகோ மார்க், அந்த ஈகோ மார்க்லேயும் சான்றிதழ் வாங்கிக்கிடுவாங்க. அதுபோக வந்து அமெரிக்காவில் வந்து BBI அந்த இன்ஸ்டியூட்டு, பயோடிகிரபிள் ப்ராடக்ட் இன்ஸ்டியூட், இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அமெரிக்காவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூட்டு. இந்த இன்ஸ்டியூட்லேருந்து வர ரொம்பையும் அக்யூரேட்டாக வந்து அந்த தரத்தை வந்து சான்றிதழ் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதனால் வந்து சான்றிதழ் பண்ணுற உயிர்நீலியை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா எளிதில் வந்து மக்கிரும் பூமியில் விழுகும்போது. சான்றிதழ் இல்லாமல் நீங்கள் கடையில் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கி இது உயிர்நீலி தான் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது உயிர்நீலி மாதிரி தெரியும். ஆனால் அது மண்ணில் விழுகும்போது அது ரொம்ப நாளுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஆனால் இது வந்து பயோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் அது அப்படியே கிடையாது, அது வந்து தர சான்றிதழ் இல்லாத பயோ பிளாஸ்டிக்ஸு. ஸோ நீங்கள் வாங்கும் போதே வந்து சான்றிதழ் பட்ட உயிர்நெகிழியா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் உயிர்நெகிழியான்னு பார்த்து நீங்கள் வாங்கணும். அப்போ தான் வந்து அது எளிதில் மக்கும், நன்மை பயக்கும் அந்த உலகத்துக்கு.
1: இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இதுலேயே கூட போலியான நெகிழியெல்லாம் தயாரிக்கிறாங்க உயிரி நெகிழியிலே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு சாதாரண நெகிழி அதற்கும் இந்த உயிரி நெகிழி இதற்கும் நான் வித்தியாசம் மாறுபாடு எப்படி எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா நம்ம ஒரு போகிறோம் நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. அப்படிங்கிறப்ப வேறுபாடை எப்படி நம்மளால் ஒரு வாடிக்கையாளராக நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்?
0: சாதாரண நெகிழி வந்து பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய வகைகள் இருக்குது சாதாரண நெகிழியிலே. இப்போ லோ டென்சிட்டி பாலிமர், ஹை டென்சிட்டி பாலிமர், இந்த மாதிரி வந்து பாலிமரோட டிஃப்ரென்ஸை பொறுத்து வந்து அது வந்து குவாலிட்டி ப்ளஸ் இப்போ PVC பைப்லாம் பார்த்தீங்கன்னா அது ஹார்டாக இருக்கும். அதிலே கேரி பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் ஆஃப் பாலிமர் வச்சு செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி அது சாதாரண நெகிழிலேயே வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும், சிலது திக்னஸ் கம்மியாகவும் இருக்கும். அதை வச்சு பிரிப்பாங்க சாதாரண நெகிழியை. இதே உயிர் நெகிழி பார்த்தீங்கன்னா உயிர் நெகிழி வந்து ஒரே சைஸு. இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க எவ்வளோ இப்போ வெயிட் தாங்குற அளவுக்கு தான் அந்த உயிர்

0: பயன்படுத்துறாங்க, 5 கிலோ 3 கிலோ பேக்கு அந்த மாதிரி சொன்னீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உயிர்நிலையிலுமே வந்து குறிப்பிட்ட வெயிட்டேஜ் தான் வந்து அதை தாங்க முடியும். அதனால் அதுக்கு மேலே போச்சுன்னா அது உயிர்நிலை கிடையாது, ரொம்ப ஹார்டெல்லாம் வந்து உயிர்நிலையை வந்து உருவாக்க மாட்டாங்க. ஏன்னா அது எளிதில் மண்ணை மக்கிறதுனால ஒரு லேசான உயிர்நிலை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மஞ்சப்பைக்கு வந்து அப்படியே ஆல்டர்னேட்டாக மஞ்சப்பை எவ்வளோ அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அது திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி தான் அந்த உயிர்நிலையும் இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் வந்து வெயிட்டெல்லாம் இருக்காது. இப்போ சாதாரண நெகிழி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வாங்கும் போதே தெரியும், அப்போ இந்த பயோபிளாஸ்டிக் சொல்லி கொடுப்பாங்க, அது வந்து ரொம்ப திக்காகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மண்ணிலே மக்காது, தண்ணியை வந்து உறிஞ்சாது அதிகமாக. இந்த உயிர்நிலையை பொறுத்த வரைக்கும் தண்ணியை உறிஞ்சு அப்சர்வ் பண்ணும், சில இதில் வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணுற உயிர்நிலையும் இருக்குது, நான் அப்சர்வ்ஷன் உயிர்நிலையும் இருக்குது. அதையும் வச்சு நம்ம அதோட வகையை பிரிக்கலாம். மேக்சிமம் வந்து வகையை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து சாதாரண உயிர்நிலை வந்து ரொம்பையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் நம்ம உயிர்நிலை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம எளிதில் வந்து தண்ணியை உறிஞ்சுறதுலேருந்து அதோட வெப்பநிலை வந்து அதை அப்படியே தாக்கும் போது அப்படியே சுருங்கி அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே வந்து அந்த நிகழ்வை நீங்கள் காணலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் சன்லைட்டில் வந்து நீங்கள் ஜன்னலில் வந்து உயிர்நிலையும் சாதாரண நிலையும் வச்சிங்கன்னா குறைஞ்சது 15 நாளுக்குள்ளேயே வந்து ஒரு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் கண்ணிலேயே பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த டிஃப்ரெண்ட் பார்க்குறதுக்கு ஈஸியான வழிமுறை. எல்லாருமே வந்து போய் லேபர் டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் அவசியம் கிடையாது. நார்மலாக வந்து நீங்கள் வெயிலில் வச்சாவே அதோட கேப்பபிலிட்டி ப்ளஸ் அதோட ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம பார்த்துடலாம், நேரிலேயே பார்த்துடலாம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வந்து தண்ணீரில் போட்டோன்னே தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சாதாரணமாக இப்போ கட்டிட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து தூக்குச்சட்டிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, டீ கடையில் போயிட்டு ஒரு டீ பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் வாங்கிட்டு வராங்க. அதில் கூட சொல்லுவாங்க அந்த ஹீட் பட்டுச்சுன்னா அதில் உள்ள கெமிக்கல்லாம் அந்த டீயில் கலந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த உயிரி நெகிழியை நம்ம பயன்படுத்தும் போது அப்போ அதில் வந்து அந்த சூடான பொருட்களை எல்லாம் வாங்க முடியாதா?
0: மேக்ஸிமம் வந்து உயிர் நெகிழியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து உணவுக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம அது உயிர் நெகிழி வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது நம்மளுக்கு எப்பயுமே நல்ல ஒரு இதாக இருந்தாலுமே நம்மளோட வந்து ஹெல்த்துக்கு வந்து அது வந்து எப்பயுமே நம்ம டேரெக்டாக வந்து சுடு தண்ணி வாங்குறதோ இல்லை பால் வாங்குறதோ டீ வாங்குறதோ அது உயிர்நிலையாக இருந்தாலுமே அதில் வாங்கக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு பாட்டில்ஸ் அதாவது நம்ம சில்வரில் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் நீங்கள் பழைய காலத்துக்கு தான் போன தவிர நீங்கள் உயிர்நிலை இருக்கிறதுனால அதையுமே நீங்கள் வந்து இப்போ இதில் வாங்கக்கூடாது. ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட் போகிறதுக்கு ப்ளஸ் வந்து அது வந்து ஒரு வெயிட்டை தூக்குறதுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக தான் நம்ம பயோ பிளாஸ்டிக் ஏற்ற மாதிரி கொண்டு வரோம் தவிர உணவுக்கு வந்து கொண்டு வரல. உணவுக்கு என்ன எது கொண்டு வராங்கன்னா பேக்கேஜிங்க்கு மட்டும்தான் கொண்டு வராங்க. உணவுப் பொருட்கள் வந்து அதை பேக் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் வந்து அந்த உயிர்நிலையை பயன்படுத்துகிறாங்க அதிக அளவில் தவிர நம்ம வந்து சாப்பிட்றதுக்கெலாம் அந்த உயிர்நிலையை பயன்படுத்துறதில்ல. அதிலே சில உயிர்நிலைகள்லாம் இருக்குது, பயோ பிளாஸ்டிக்ஸ்லேயே வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பயோ பிளாஸ்டிக்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. ஆனால் அது வந்து சர்டிஃபிகேட் வந்து பண்ணி நடைமுறைக்கு இன்னும் கொண்டு வரலை. அதெல்லாம் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது ஆராய்ச்சினா முழிவு பெறலை. முழிவு பெறத்துக்கப்புறம் தான் இந்த ஆய்வுன்னு நம்ம சொல்ல முடியும், அது நல்லா உறுதிப்படுத்ததுக்கப்புறம் தான் அந்த நாங்கள் தகவலை சொல்ல முடியும். அதனால் வந்து இன்னும் ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்குது, அதுக்கு ஏற்ற ஆராய்ச்சி பயோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றக்கூடிய பயோ பிளாஸ்டிக் செய்கிறதுக்கு. ஆனால் இன்னும் வந்து இது பண்ணலை. இப்போ அமெரிக்காவில் வந்து நான் ஒரு ஆய்வகத்தில் வந்து நான் ஒரு கருத்தகத்தில் ஒரு இது நடந்துருந்து இன்ட்ரி நடந்துச்சு. அப்போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேடம்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி மேம் இந்த மாதிரி பேக்கேஜிங்லேயே வந்து இந்த மாதிரி ஃபுட்டு பேக் பண்ணுறதுக்கு நம்ம சாதாரண யூஸ் பண்ணுறோம், இதே வந்து எடிபிள் பேக்கேஜிங்கு அப்படின்னா எடிபிள்னா சாப்பிடக்கூடிய பேக்கேஜிங்கை வந்து நீங்கள் இப்போ சவர்மெல்லாம் வந்து அதோட சேர்த்து சாப்பிட்றீங்களா, அந்த மாதிரி எடிபிள் பேக்கேஜிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் நீங்கள் பேக்கேஜிங்க்கு வந்து நம்ம உயிர்நிலை பயன்படுத்தலாமான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த கருத்தகத்தில் வந்து உயிர்நிலை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம்ப்பா, ஆனால் வந்து இந்த இதுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா அந்த உயிர்நிலை வந்து ஒன்லி வந்து பேக்கேஜிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, எடிபிள் பேக்கேஜிங்காக யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அது ரொம்பவும் வந்து மைனூட் லெவலில் இன்னும் வந்து அதை முழுமை பெறலை அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க. நடைமுறைக்கு இன்னும் வரலப்பா, அது வந்து ஆய்வு போய்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க அந்த மேம்.
1: இப்போ சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ பேக்கிங்க்கு மட்டும் கிடையாது, அந்த நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கில் சேர்ஸ் இருக்குது, பேனாவுடைய உரைகள் இருக்குது, இப்படி பிவிசி பைப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த உயிரி நெகிழியை பயன்படுத்தும் போது ஒன்லி பேக்கேஜுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும்ன்றீங்க, அப்போ இந்த மாதிரி ஒரு சேரோ இல்லை பேனா உரைகளோ இதை தான் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதா?
0: வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் நெகிழியோட அதிகமான பொருட்கள் வந்து நம்ம அதில் போட்டால் தான் அதில் பயன்படுத்த முடியும். இப்போ நார்மலாக வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பாலிமர் செய்கிறதுக்கு அதாவது சாதாரண நெகிழ் செய்கிறதுக்கு வந்து அதிக அளவில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 1950களில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நெகிழி வந்து அதிக அளவு பயன்படுத்தல உற்பத்தி பண்ணலை. ஆனால் இப்போ 2026 பார்த்தீங்கன்னா அதிக அளவு உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன்னா அதோட வேலையை வந்து அதிகமாக வந்து

0: டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி இது யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அந்த இதை குறைக்கிறதுக்காண்டி தான் இப்போ உயிர்நீலியை போராடிக்கிட்டு இருக்கோம். தவிர உயிர்நீலியை வச்சு நம்ம அந்த காடெல்லாம் நம்ம செய்ய முடியாது. அதுக்கு வந்து தாவரங்கள் வந்து அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால தாவரங்களும் அழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம மேக்ஸிமம் எடுக்கிற பொருளை வந்து மக்காசோளம் இதெல்லாம் வந்து ஒரு பயிர்கள், அது வந்து நம்ம உணவு பயிர்கள். அதை வச்சு நம்ம வந்து உணவு தான் ஃபஸ்ட்டு நம்ம உட்கொள்ளணும். தவிர அதாவது உயிர்நீலியை பயன்படுத்துறதுக்கு அதிகமாக போகக்கூடாது. நம்ம வந்து உயிர்நீலின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பயன்படுத்தணும். அதிகமாக வந்து நம்ம சாதாரண பிளாஸ்டிக்கோ தவிர்க்கிறதுக்காண்டி தான் நம்ம கொண்டு வரோம். தவிர அந்த மாதிரி காடான பொருட்கள்லாம் தயாரிக்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஆனால் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் சாதாரண பிளாஸ்டிக்கை விட்டுட்டீங்கன்னா இந்த உயிர்நீலியை வந்து செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அந்த சாதாரணங்களையும் நீங்கள் முழுமையாக நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உயிர்நீலியை பயன்படுத்துறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம அதிக காடான பொருட்களையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: அருமையா எடுத்து சொன்னீங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு இதை வச்சுதான் பயன்படுத்துறோம், மாவு சத்துக்களை வச்சு அப்படிங்கிறீங்க. அப்போ வந்து மனிதனுக்கு உணவுக்கான தேவையும் அதிகமா இருக்கும், அதே நேரத்துல ஒரு

0: ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உயிர்நீகளை பயன்படுத்துறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம அதிக காடான பொருட்களையும் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
1: அருமையாக எடுத்து சொன்னீங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ வந்து மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு இதை வச்சு தான் பயன்படுத்துகிறோம், மாவு சத்துக்களை வச்சு அப்படிங்கிறீங்க. அப்போ வந்து மனிதனுக்கு உணவுக்கான தேவையும் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு நிறுவனம் இதை தயாரிக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய அந்த தயாரிப்புக்கும் இதனுடைய பயன்பாடு தேவைகள் வந்து அதிகமாக தானே இருக்கும். அப்போ இது வந்து நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா?
0: நம்ம தாவரத்துலேருந்து மக்காச்சோளம் கரும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பொருட்களை தான் நம்ம மேக்ஸிமம் எடுக்க போகிறோம். கரும்பு தொழிற்சாலையில் இருக்க வர சக்கையிலேருந்து தான் நம்ம செல்லோஸ் எடுப்போம். செல்லோஸு ப்ளஸ் அதிலிருந்து சக்கையிலேருந்து நம்ம இருக்கிறதுனால வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் நம்ம அதிகமாக எடுப்போம். உயிர்நீகிலேயே பயன்படுத்துவோம். நம்ம மூலப்பொருட்களை எடுக்க மாட்டோம். அதுலேருந்து வர கழிவுகளை தான் நம்ம வந்து மறுசுழற்சி செஞ்சு உயிர்நீகிலேயே பயன்படுத்துவோம். தவிர நம்ம அதுலேருந்து மூலப்பொருட்களையும் நம்ம அப்படியே எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம பயன்படுத்துறது நல்ல முன்னேற்றம் தான். தவிர அது நம்ம வேஸ்ட் பொருளை வந்து மக்கிறோம், அது வீட்டு இதில் போட்டாலுமே. அதனால அதே மக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம உயிர்நீகளை செய்கிறோம். இப்போ எங்களோட லேபிலேயே வந்து கரும்புச்சாரில் இருக்க சக்கையை வச்சு நாங்கள் உயிர்நீகி செய்யலான்னு ஒரு ப்ராஜெக்ட் வேறு நாங்கள் எழுதியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் எழுதினா அது கிடச்சுன்னா நாங்கள் அது அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவோம். அந்த இதுவுமே நம்ம சக்கையிலேருந்து செய்கிறத தவிர நம்ம மூலப்பொருட்களும் செய்யலை. அதனால நம்ம பயன்படுத்தலாம்.
1: இப்போ நான் இருக்கிறேன், ஒரு பயோ பிளாஸ்டிக் உயிரி நெகிழியை தயாரிக்கணும், ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து முறையாக வந்து யாரை அணுக வேண்டும், இதற்கு ஏதாவது மானியம் அப்படின்னு அரசாங்கத்திலேருந்து கொடுக்குறாங்களா?
0: இப்போ வந்து அரசாங்கத்துலேருந்து இன்னும் மானியம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மஞ்சப்பை திட்டம் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. தவிர உயிர்நெயிலிக்கு வந்து இன்னும் வந்து அந்த திட்டம் வந்து அதிகமாக நம்மளுக்கு இன்னும் செயல்முறைக்கு வரல. ஸோ இப்போ வந்து நம்ம கோரிக்கையை விடலாம். இந்த மாதிரி வந்து இளைஞர்களை வந்து கோரிக்கை விட்டு இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து நீங்கள் அதிகமாக தொழிற்சாலையை உற்பத்தி பண்ணுங்கள், தொழிற்சாலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சாரம் பண்ணலாம். தவிர இன்னும் நடைமுறைக்கு வந்து அதிகமாக கொண்டு வரல. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடைமுறை இருக்குது. ஆனால் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து அந்த நடைமுறை கொண்டு வரலை. நம்ம முயற்சி எடுத்தோம்னா அதை கொண்டு வரலாம். ஏன்னா அந்த சாதாரண பிளாஸ்டிக்கை நம்ம அகற்றணும்னா நம்ம இந்த முயற்சி எடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து பிரச்சாரத்தில் பேசுறதுக்கு முன்னு வரணும் இளைஞர்கள். அதனால் இன்னும் வந்து யாரும் வந்து அந்த இது வந்து விழிப்புணர்வு வரலை. அந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் வந்துச்சுன்னா நேரடியாகவே வந்து நம்ம சொல்லி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரலாம். இப்போ வந்து பயோ பிளாஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நிறையா கம்பெனிஸ்லாம் வந்து ஃபாரின்ஸில் வந்திருக்கு. இப்போ அதே சப் பிராண்ட் வந்து இந்தியாவிலேயும் சிலது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட வந்து நம்ம ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அந்த மேனுஃபேக்சரிங்க்கு நிறையா ஸ்பெஷல் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம வந்து அணுகிட்டு நம்ம வந்து நிறையா வந்து இப்போ ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் வந்து மானியம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதுலேயே வந்து நம்ம ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம சிம்பிளாக வந்து கேரி பேக்லாம் செய்யலாம். உயிர்நீகிலி கேரி பேக்லாம் செய்யலாம். அதுக்கு வந்து ஸ்டார்ட் அப்புக்கு மானியம் கொடுக்குறாங்க. நம்ம அந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்க மானியத்தை வச்சு நம்ம வந்து இது செய்யலாம். இந்த உயிர்நீகளை பயன்படுத்துறதுலாம் பயன்படுத்த தொழிற்சாலையை வந்து ஆரம்பிக்கலாம் ஸ்டார்ட் அப் மாதிரி.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. இப்போ வந்து எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு தயாரிப்பு நிறுவனமாக இருக்குது அப்படின்னா புது புது உத்திகளை வந்து கையாளுவாங்க, டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த உயிரி நெகிழியை நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா நானோ டெக்னாலஜி இதில் பயன்படுத்தப்படுதா?
0: கடந்த 20 ஆண்டுகளாக வந்து நானோ டெக்னாலஜி பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம உயிரினைகளிலேயே வந்து சில நானோ துகள்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க. மேக்னீசியம், ஜிங்க்கு, இந்த மாதிரி காப்பர், இந்த மாதிரி நானோ துகள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸை பண்ணணும். அதாவது பாக்டீரியா எதிர்ப்பு உயிரியாக வந்து செயல்படும். இதனால் வந்து இந்த நானோ துகள்களை வந்து அந்த உயிரினைகளில் அந்த பயோ பிளாஸ்டிக்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ செல்லுலோஸ்ன்றது வந்து ஒரு பாலிமர் தான். அந்த பாலிமரோட நம்ம அந்த நேனத்துகள்களை வந்து ஆட் பண்ணுவோம். எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா இந்த பாக்டீரியா எதிர்ப்பு உயிரியாகவும் செயல்படும். சிலதில் வந்து மூலிகை தாவரங்களையும் வந்து அதில் இருக்க சாரையும் வந்து இதில் உயிர்நீகளுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அதையும் வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நேனோ டெக்னாலஜி ப்ளஸ் பார்மாகாலஜி தொகுதிகள்லையுமே வந்து இந்த தொழிற்சாலைகள்லையுமே வந்து இந்த இருக்க டெக்னாலஜி வந்து பயன்படுத்துகிறாங்க. நேனோ டெக்னாலஜி வந்து பெரும்பாலும் வந்து இந்த நேனோ துகள்களை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த உயிர்நீகளுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிர்நீகளில் வந்து இதில் ஆட் பண்ணுறதுனால அது வந்து ஒரு கோட்டிங் ஏஜென்ட்டாக நம்ம செயல்படுத்துவோம். அதுவும் ஒரு கோட்டிங் ஏஜென்ட்ன்றா அதோட சாறு பொருட்கள். அதனால் வந்து ஒரு மக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. சிலதில் வந்து பார்த்திங்கன்னா சில பாக்டீரியா வந்து ஒரு 90 டிகிரி முடிய உயிர் வாழும். இப்போ நேனத்துகள்லையும் வந்து அந்த அதோட பாக்டீரியாவுக்கு வந்து எதிர்ப்பு உயிரியாக செயல்படுறதுக்கு தன்மை இருக்குது. அதனால் வந்து பயன்படுத்துகிறாங்க. மினிமம் வந்து இப்போ நேனோ டெக்னாலஜியும் உயிர்நீகளுக்குள்ளே வந்துருச்சு.
1: இப்போ இந்த உயிரி நெகிழி கடல் மாசுபாட்டை குறைக்கும் நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா வந்து குறைக்கிறதுக்கு முழு முயற்சி கண்டிப்பா எடுக்கு இருக்கு உயிர்நீலில. எப்படின்னா இப்ப சாதாரண பிளாஸ்டிக்ஸ் வந்து டன் கணக்கில் வந்து கப்பல்ல இருந்து கொட்டுறாங்க, இப்ப எண்ணெய் பொருட்கள் தான் வந்து உயிர்நீலே செய்யறாங்க. அதனால மேக்சிமம் வந்து இப்ப நிறைய கடல் வாழ் உயிரினங்கள் வந்து இதனால பாதிக்கப்படுது.

0: உயிர்நெலியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கடலில் வந்து கலந்துச்சுன்னா அது வந்து ஒரு கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஒரு உணவாக தான் பயன்படுத்தவர அது பாதிப்பை ஏற்படுத்தாது. கடல் வாழ் உயிரினங்கள் வந்து மேக்சிமம் வந்து கடல் பாசிகள் இந்த மாதிரி சில தாவரங்களை தான் சாப்பிடுது. அதுலேயுமே வந்து ஸ்டார்ச்சு கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி ஒரு மாவுச்சத்து பொருட்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம உயிர்நெகிழி வந்து சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், உப்பு சத்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம உயிர்நெகிழி வந்து உள்ளே கொட்டும் போது அந்த எண்ணியசியில் அந்த சோடியம் குளோரைடு வந்து இதை உயிர்நெகிழியை வந்து சிதைக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பேஸ் மெட்டீரியலாகவும் செயல்படுது. அதனால் வந்து நம்மளுக்கு கரைஞ்சிரும். இன்னொன்று வந்து உயிர்நெகிழி வந்து இந்த கடலோர உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஏன்னா மண்ணில் வந்து விழுகிறதுனால கடலில் விழுகிற உயிர்நெகிழி வந்து வேகமாகவும் சிதையும், சால்ட் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்குது. அதனால் உயிர்நெகிழி வந்து ரொம்ப சிதஞ்சிரும், 30 நாளுக்குள்ளேயே சிதஞ்சிரும். ஆனால் மற்ற மண்ணில் விழுந்தால் ஒரு 30 to 90 நாட்கள் ஆகும், ஆனால் கடலில் விழுந்தால் வேகமாகவே சிதஞ்சிரும். இன்னொன்று வந்து ஒரு நல்ல உணவாகவும் பயன்படும் மீன்கள்லேருந்து எல்லா கடலோர உயிரினங்களுக்கும்.
1: சரிங்க சார், இப்போ வந்து நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மொதல் வந்து அதோடைய விலையை தான் நம்ம நிர்ணயம் பண்ணுவோம், எங்கே நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இயற்கை மூலங்களை கொண்டு தயாரிக்கப்படுகிற இந்த பயோ பிளாஸ்டிக்னால விலை அதிகமாக இருக்குமா?
0: விலை வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ. ஏன்னா அதிகமாக வந்து நம்ம பயோ பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுல இல்லாதனால தான் உற்பத்தி வந்து கம்மியாகுது. இப்போ நம்ம உற்பத்தி அதிகமாகிட்டோம்னா நம்மளோட விலையும் குறைஞ்சிரும். இப்போ நம்ம சாதாரண பிளாஸ்டிக்கோட உற்பத்தியை வந்து கம்மி பண்ணிட்டோம்னா அதோட முக்கியத்துவம் கம்மியாயிரும். அதுக்கு பதிலாக வந்து இந்த உயிரி பிளாஸ்டிக்கோட முக்கியத்துவத்தை வந்து அதிகப்படுத்தி அதிகமாக உற்பத்தி கம்பெனிகள்லாம் நிறைய வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து விலையும் குறைஞ்சிரும், நம்ம ஈஸியாக வந்து நம்ம அதில் வாங்கலாம். இதுக்கு வந்து முழுமையான வந்து விழிப்புணர்வு தான் முக்கியம் மக்களுக்கு. இப்போ சாதாரண பிளாஸ்டிக்கை நீங்கள் வந்து விலையை குறைக்கணும்னா நம்ம உற்பத்தியே பண்ணக்கூடாது சாதாரண பிளாஸ்டிக்கை. இப்போ உயிரி பிளாஸ்டிக் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணணும். உயிரி பிளாஸ்டிக் அதிகமாக உற்பத்தி பண்ணாவே நம்மளோட விலையும் குறைஞ்சிரும். அதனால் மக்கள் வந்து அதிகமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்போ தான் உயிரி பிளாஸ்டிக்கு அதிகமாக தொழிற்சாலைகள்லாம் அதிகமாக வரும்.
1: உற்பத்தியை அதிகரித்தால் தான் விலையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது உண்மையான தகவலும் தான் கூட. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இந்த உயிரி நெகிழியோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது?
0: இப்போ இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து இப்போ உயிர்நெகிழியோட வளர்ச்சியும் வந்துருச்சு. ஏன்னா முன்னாடி இருந்த காலத்தில் வந்து 1950 காலத்தில் வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் வந்து உயிர்நெகிழிலாம் யாரும் பேசப்பட்டதில்லை. இப்போ கடந்த 2000 மட்டும்தான் உயிர்நெகிழியை வந்து பேசியிருக்காங்க. அதனால் வந்து 2000 to 2020 காலத்தில் அதிகமாக வந்து உயிர்நெகிழி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா அதிகமாக மாசுபடுறதுனால அந்த இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால தான் அந்த உயிர்நெகிழியை கொண்டு வந்திருக்காங்க. அதிகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவில் வந்து அதிகமாக உயிர்நெகிழி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறையா மாநிலங்களையும் வந்து இந்த உயிர்நெகிழி தொழிற்சாலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் நம்ம நடைமுறைக்கு அதிகமாக வரல, மக்களுக்கு வந்து நடைமுறைக்கு தெரியாதனால தான் அது இருந்தால் கம்மியாக உங்களுக்கு தெரியுது. நடைமுறைக்கு அதிகமாக வந்துருச்சுன்னா நீங்கள் லோக்கல் மார்க்கெட்லேயுமே வந்து அந்த உயிர்நெகிழி வந்து வாங்கிக்கலாம், சர்டிஃபைடோட உயிர்நெகிழியும் வாங்கிக்கலாம். அதுக்காக வந்து தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இந்திய அரசு. மேலும் வந்து நம்ம முயற்சி எடுத்தோம்னா அதிகமான தொழிற்சாலைகள் வந்து உயிர்நெகிழி தயாரிக்கிற தொழிற்சாலைகள் வந்து பயன்படுத்தலாம்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ எல்லாருமே பிளாஸ்டிக் வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க, இதனால் சுற்றுச்சூழலுக்கும் சரி மனிதனுக்கும் சரி பல ஆபத்துகளை விளைவிக்குது. அதற்கு மாற்று ஏற்பாடாக நெகிழியின் மறுபக்கம் உயிரி நெகிழி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எப்படி தயாரிக்கிறாங்க, அதனுடைய விலை என்னவாக இருக்குது இப்போ உள்ள நிலவரத்துக்கு, எதிர்காலத்தில் அதனுடைய தேவை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்கும், மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னு பல அரிய தகவல்களை எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி சார்.
2: இதுவரை நெகிழியின் மறுபக்கம் நேர்முகம் கேட்டோம். நேர்முகத்தில் பங்கேற்றார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள், உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் மின்னல்.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்த தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சென்னை IIT இயக்குனர் டாக்டர் வி காமகோட்டி. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க, எல்லா துறைகளையும் பார்க்குறோம். கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
2: முதல் முதலாக தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம மாண்புமிகு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் அதுக்கு ஆத்தராக இருந்திருக்கார், மெயின் ஆத்தராக. அதில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டைரக்ஷனை கொடுத்தது. குறிப்பாக ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், அதாவது விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிறது நம்ம மாண்புமிகு பிரதமரோட பெரிய ட்ரீம். அது அதற்காக அவர் வந்து சில பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், நம்ம நாட்டில் சில பில்டிங் பிளாக்ஸை இப்போ 12 வருஷமாக அவர் பில்ட் பண்ணிட்டு வரார். ஸ்வச்சதா அபியானில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல இது, யோகா, ஒரு மென்டல் ஹெல்த்து, ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்து, கிளென்லினஸ்ஸு, ஹைஜீன், கர் யோஜனா, இது மாதிரி பல நிறையா ரோட்ஸு போடுறது, இது மாதிரி ஹைவேஸு, மெட்ரோஸு, இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதிலெல்லாம் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வர மாதிரி கல்வியிலையும் ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரணுங்கிறது அவரோட ஆசை. அந்த விக்ஷித் பாரத் 2047 நம்ம லீடு பண்ணுறது நம்ம யூத். அதனால் அந்த யூத் அண்ட் சில்ட்ரன், இப்போ இருக்கிற சில்ட்ரன் யூத்துக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு கொள்கை ஓட உள்ள ஒரு கல்வியை நம்ம கொடுக்கணுங்கிறது அவரோட பெரிய ஆசை. அது அதுக்காக நிறையா அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் நாங்கள் IIT மெட்ராஸில் செஞ்சுட்டோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மெயின் கான்ட்ரிபியூஷன், பில்லர் ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன்.
1: நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் இன்னொரு சிறப்பு அம்சமாக பார்க்கறது தாய்மொழி வழி கல்வி. அது வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய தாய்மொழியில் வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்?
2: அதான், நம்ம தமிழில் வந்து ஒரு காலத்தில் இந்த இங்கிலீஷ் கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லாம் தமிழில் பேசினா ஃபைன் இருந்தது, எங்காலத்திலே இருந்தது. அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய தவறு. நம்ம மெக்காலே சிஸ்டமில் உட்காந்து நம்ம எப்படி இந்த எஜுகேஷன் சரியாக இல்லாமல் போச்சுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிளாக் மார்க் தான் நமக்கு. ஏன்னா அதை நம்ம சீரியஸாக அந்த தாய்மொழி கல்வியை நம்ம எடுத்துக்கல. குறிப்பாக நம்ம ஆத்திச்சோடியில் பார்த்தேன்னா அரஞ்சைய விரும்ப 60 சினம், இது நான் எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறேன். நம்மளோட ஆனா ஆவண்ணா எழுத்துலேருந்து நம்ம வந்து ஒரு மாரல் எத்திக்கல் வேல்யூஸ் வேர் வே ஆஃப் லைஃப், அறம் செய்ய விரும்பு, என்ன தப்பு இல்லைன்னா நல்ல நல்லது செய்ய விரும்பு, 60 சினம், கோபம் கொள்ளாதே, இது மாதிரி நல்ல புத்திமதியோடு நம்ம ஆரம்பித்தோம். அதை நீங்கள் இப்போ ரைம்ஸில் பார்த்தேன்னா பாபா பிளாக் ஷீப் பேவியோனி உள்னா அதுக்கும் இதுக்கும் என்ன மாரல் வேல்யூ இருக்குது? ஹம்டி டம்டி சாட்டான் எவால், என்ன ரெண்டுத்துக்கும் நமக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தாய்மொழி கல்வி நமக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எடிட்டோரியல் எழுதுகிறோம், ஒரு பேப்பர் எழுதுறோம்னாலுமே நம்ம நினைக்கிறது இன்னொரு பாஷை, எழுதுறது வேறு பாஷை, இது நம்ம புரிஞ்சுக்கணும். நினைக்கிறது வந்து நம்ம தாய்மொழியில் நினச்சி, எழுதுறது என்ன லாங்குவேஜில் வேணால் எழுதலாம். தாய்மொழியில் நினைக்கிறதுனால நமக்கு அதை பற்றி யோசனை பண்ணுறதுனால, அந்த தாட் ப்ராசஸ்னால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கன்க்ரீட் ஐடியாஸும் இருக்கும், ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும். அதாவது பர்ட்ரண்ட் ரசல் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் சொன்னால், கிளாரிட்டி அண்ட் கோஜன்சி கேன் பெஸ்ட் பி ரெக்கன்சைல்ட் வித் பிரிவிட்டின்னா. அதை நம்ம எல்லாத்தையுமே ப்ரீஃபாக சொல்லணும், தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதே சமயம் கிளாரிட்டியும் இருக்கணும், கோஜன்சியும் இருக்கணும், ஒரு கோர்வையாக சொல்ல தெரியணும். இதெல்லாம் நமக்கு தாய்மொழியில் வருது. அதை அப்புறம் நம்ம இன்னொரு லாங்குவேஜில் எழுதிக்கலாம். ஆனால் நம்ம யோசிக்கிறது தாய்மொழி, நம்ம வெளியில் சொல்கிறது வேறு என்ன லாங்குவேஜாக இருக்கலாம். அது வந்து நமக்கு தாய்மொழி வகையில் நம்ம படித்தோன்னா அது ஒரு நல்ல ஒரு வெரி பவர்ஃபுல் வே ஆஃப் எஜுகேஷன் நானும் நம்புகிறேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலையும் சொல்லியிருக்காங்க.
1: நிச்சயமாக சார், அதை எளிதாக புரிந்து கொள்ளவும் நம்மளுடைய எண்ணங்களை வந்து எடுத்துரைக்கவும் தாய்மொழி வழி கல்வி வந்து அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து தான் மத்திய அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இந்த தேசிய கல்விக் கொள்கையின் காரணமாக கல்வியோட தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்?
2: ஆமாம், இல்லை அதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம உயர்த்துறதுக்கான ஆப்போசிட். அதாவது நீங்கள் OMR-ல போய் ரைட்டில் திரும்பினேன்னா, இங்கே IIT-லேருந்து வந்து திரும்பினேங்கன்னா பாண்டிச்சேரி 168 கிலோமீட்டர்னு இருந்தது அந்த காலத்துலேருந்து அந்த போர்டு. அந்த போர்டு 168 கிலோமீட்டர் நம்மளோட வராது. நம்ம ஒரு காரை போட்டு டிரைவரை போட்டோ பஸ்ஸில் போட நம்ம தான் போகணும். ஒரு வழிகாட்டி பாலிசிங்கிறது ஒரு கைடன்ஸ் நமக்கு. அதில் இருக்கிறத நம்ம முழுமையாக எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து அதில் கூட

0: ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது பாலிசியில் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை கொண்டு வர்றது ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கையில் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங், பிஎஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம், பிஎஸ் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி, நாலு ஆஃப் கேம்பஸ் கோர்ஸ் கொண்டு வந்தோம். அதில் வந்து ஏஜ் கேப் இருக்கக்கூடாது, யார் வேணால் எப்போ வேணால் படிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வச்சோம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடையாது, கேப் கிடையாது, அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிற்க வேண்டாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது எக்ஸாமினேஷன் ஆஃப் எலிமினேஷன். ஏன்னா எத்தனையோ பேரில் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணுறோம்னா வி எலிமினேட் மோர் தென் வாட் வி செலக்ட். எலிஜிபிலிட்டிங்கிறது இந்த மார்க் மேலே வாங்கிட்டால் அவங்களுக்கு சீட் நிச்சயம். ஸோ இந்த மாதிரியான ஆஃப் கேம்பஸ் கோர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸில் கேப் இல்லை, அதுமாரி ஏஜ் கேப் இல்லை. அதனால் இப்போ 60 வயசு தாத்தா 50 வயசு தாத்தாவும் பண்ணுறாங்க, 17 வயசு குழந்தையும் பண்ணுறது, அது மாதிரி அப்பா அம்மா பண்ணுறாங்க, அப்பா பையன் பண்ணுறாங்க, இது மாதிரியான சில வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இல்லை லைஃப் லாங் லேர்னிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ ஒரு ஏஐ வருதுன்னா அவங்க வந்து எங்கே போகிறது காலேஜுக்கு, லைஃப் லாங் லேர்னிங் பண்ணலாம். இப்போ இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி பண்ணலாம். நிறையா இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கோர்ஸை பண்ணி அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் அதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இது. அதே மாதிரி பலது இருக்குது, இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் இருக்குது, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நிறையா ரிஃபார்ம்ஸ் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல கொண்டு வரலாம், கொண்டு வந்திருக்கோம் ஐஐடி மெட்ராஸ்ல.
1: நிச்சயமா சார், கொள்கை உருவாக்கியாச்சு, அதற்கேத்த மாதிரி கட்டமைப்புகளையும் உருவாக்கணும் அப்படிங்கறதுலயும் அரசு வந்து ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அதனுடைய வெளிப்பாடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதிய ஐஐடிக்களும் ஐஐஎம்களும் உருவாக்கப்பட்டுச்சு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: சார், இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஐஐடி, இப்போ 23 ஐஐடி, 24 அப்படியுமே நாங்கள் வந்து 20,000 பேர் தான் எங்களால் அப்மிட் பண்ண முடியுது. ஒரு 15 லட்சம் பேர் ஜெய் மெயின் செய்தி, அதில் 2.5 லட்சம் பேர் செலக்ட் ஆகி அதில் 20,000 பேர் தான் இப்போ ஐஐடி சிஸ்டமில் வராங்க. இப்போ ஐஏசி வந்திருக்காங்க, இப்போ 20,000 பேர் கிட்டத்தட்ட, அது ஒரு 30,000 மட்டும். இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதை வந்து ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் எனாக்டட் பை த பார்லிமெண்ட்டு, எல்லாருக்கும் அட்டானமி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஃபண்டிங்கு கொடுக்குறாங்க, ஓரளவு அது போடுது. தாண்டி அடுத்தது என்ஐடிஸ் இருக்குது. என்ஐடிஸையும் இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு பண்ணுறதுனால அவங்களும் வந்து இப்போ இன்பார் நல்லா வந்துட்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக நிறையா என்ஐடிஸ், அப்புறம் IIIT டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஐஏஎம்ஸ் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அவங்களும் இப்போ பிபிஏ எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நிறையா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஐஐடி வரதுனால அவங்களுக்கும் ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட்லேயும் சரி, பசங்க வந்து 5-6 வருஷம் படிச்சுட்டு இங்கே வரதுனால அவங்களோட எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நல்ல டீச்சர்ஸ் நாங்கள் இருக்கணும், நல்லா கிளாஸ் எடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் மெயின்டைன் எங்களால் எவ்வளவு அதை சீரியஸாக பண்ணுறோமோ அதை பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கல்வி தரத்தை நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த மாடலில் அவங்க வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒருவணைச்சு அவங்க எடுத்துகிட்டு போகணும். ப்ரொஃபஸர் அசிஸ்டட் லேர்னிங் சிஸ்டம்னு பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட அலுமினைலாம் சேர்ந்து. இதில் கிட்டத்தட்ட ஒரு 250 லோக்கல் காலேஜஸ் எடுத்து அவங்களுக்கு அந்த டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அந்த பசங்களை கேட் எக்ஸாம் கொண்டு வரது, Tier 2, Tier 3 சிட்டிஸில் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸில் எங்களோட ஸ்வயம் போர்ட்டலை வச்சு அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம், எப்படி எங்களோட எஜுகேஷன் அங்கே போய் சேர்க்கலாம், எங்களோட பெடகாஜி எப்படி கொண்டு போகலாம், சிலபஸ் எப்படி அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இது மாதிரியாக எங்கள் அலுமினஸ் எடுத்துட்டு இவ்வளோ செய்கிறாங்க. இப்போ 250 காலேஜஸ் இப்போ எடுத்துருக்காங்க, இன்னொரு 100 காலேஜ் இந்த வருஷம் ஆட் பண்ண போகிறாங்க. ஒரு ஐஐடி இங்கே இருந்துருச்சுன்னா அதை சுற்றி வர இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதோட பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் இப்போ பிஎம் ஸ்ரீ அது மாதிரி நிறையா ஸ்கூல்லையும் மாடல் ஸ்கூல்ஸ் நவோதயா அது மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்காங்க.
1: ஏகலைவா
0: ஸ்கூல்ஸ், அப்புறம் ஃபார் த ட்ரைபல்ஸ், அதே மாதிரி பாலவாட்டிக்காவும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கேந்திரிய வித்யாலயாஸில். ஸோ Nursery to K-12 அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் இப்போ நான் சரி பண்ணிட்டு வராங்க.
1: நிச்சயமா சார், இப்போ எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடில் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜஸோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். நாட்டு மக்களுடைய உடல்நலனை வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற அக்கறை வந்து மத்திய அரசுக்கு இருக்குது, அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்ல முடியுமா? நிறைய மெடிக்கல் சீட்ஸும் இப்போ இருக்குது, மெடிக்கல் காலேஜஸும்.
0: ஆமாம், அது வந்து ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது, அது மாதிரி வச்சுருந்தோன்னா நம்மளால் இத்தனை மேன் பவர் கொண்டு வந்திருக்க முடியாது. இத்தனை சிட்டிசனுக்கு இத்தனை டாக்டர் இருக்கணுங்கிற ரேஷியோவில் நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். அதனால் மெடிக்கல் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் கொண்டு வரணும், அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி கொண்டு வந்து மெடிக்கல் எஜுகேஷனை நல்ல குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷனை த்ரூ டெக்னாலஜி நம்ம இன்ட்யூஸ் பண்ணலாம். அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெக்னாலஜின்னு ஆரம்பித்தோம், 3வது வருஷம் இப்போ 2 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மெடிசன் ஃபீல்ட், இன்ஜினியர் மாதிரி ஃபிசிஷியன் இருன்னு சொல்கிறோம்.

0: அவன் ஃபிசிஷியனாகவும் இருக்கணும், இன்ஜினியராக இருக்கணும். அது மாதிரியான சில இது, அதாவது இப்போ ஹியூமன் பாடியே நீங்கள் வந்து இப்போ உங்களோட டயக்னோசிஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இப்போ வந்து டிவைசஸை வச்சு பண்ணுறோம். அது சென்சார் வந்து படித்து இத்தனை பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிடுது. டிவைஸுங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி. அப்போ உடம்பை நம்ம மேத்தமேட்டிக்கலாக புரிஞ்சிருந்தால் தான் ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி இன்னொரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டியெல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ண முடியும். ஒரு இன்ஜினியரிங் இன்டர்பிரிட்டேஷன் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹியூமன் பாடி, அது இப்போ தேவைப்படுறது. அதனால தான் நான் என்னோட ரொம்ப அழுந்த கருத்து என்னென்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஏன் நம்ம நான் பிடிக்கிறதுனா, நம்ம வந்து எல்லா ஐஐடிஸும் இன்னும் மெடிக்கல் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அவங்க மெடிக்கல் டிகிரி கொடுக்கணும். அதை தான் கொடுத்தா தான் முன்னுக்கு வர முடியும். அந்த ஆஸ்பெக்ட் நம்ம மெடிசனையும் டெக்னாலஜியும் ஒன்றும் சேர்க்கலைன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாழ்வு வருங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆழ்ந்த கருத்து. அதனால தான் ஐஐடி மெட்ராஸுக்கும் இப்போ நாங்கள் இப்போ ஐஐசியில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கான்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கரக்பூரில் வந்திருக்கு, இதே மாதிரி குவஹாத்திலையும் ஆரம்பிக்க போகிறாங்க. நாங்கள் ஐஐடி மெட்ராஸ்லையும் இப்போ பண்ண போகிறோம். இது மாதிரி இப்போ ஐஐடிஸில் நாங்கள் மெடிக்கல் ஸ்கூல் கொண்டு வரணும். இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் பற்றி நிறையா நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த தாட் ப்ராசஸ் ஆஃப் த பாலிசி.
1: நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போறதுக்கான ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். நிச்சயமா சார், இப்போ கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். போன நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சிருக்கு. நாட்டில் இருக்கக்கூடிய இளையோருடைய நலனில் அக்கறை வச்சு தான் வந்து மத்திய அரசு இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க.
0: அதாவது இப்போ வருஷா வருஷம் நமக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதனால நிதி ஒதுக்கீடு இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகணும். ஆனால் நிறைய ஸ்கீம்ஸ், அதை தவிர நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை நடத்துறதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாட்டர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, செக்யூரிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு பார்ட். பட் இதை தாண்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்ம பில்டு பண்ணுறதுக்கு சில நேஷ்னல் மிஷன்லாம் தேவைப்படுது. இப்போ நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், அதுக்கு ஒரு 3500 கோடி போட்டாங்க. 2014-15 இம்ப்ரிண்ட் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் ரிசர்ச்னு போட்டு அது ஒரு 1000 கோடி அப்போ கொடுத்தாங்க, அப்போ 7 டிசிப்ளினில் போட்டு. அப்புறம் உச்சத்தர் ஆவிஷ்கார் யோஜனான்னு இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 இன்ஸ்டியூட்டுக்கு 1000 கோடி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அதர் தென் த கிராண்ட்ஸ் டே கிவர்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம காம்படிட்டிவாக போகிறோம். அதுக்கப்புறம் நிறையா நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், நேஷ்னல் குவாண்டம் மிஷன், நேஷ்னல் செமிகண்டக்டர் மிஷன், நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன், நேஷ்னல் ஏஐ மிஷன், இது மாதிரி நிறையா வந்தது. இந்த ஒன்று ஒன்றுத்துலேயும் வந்து நமக்கு அது ஃபோக்கஸ்டு கிராண்ட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. அதை தவிர இப்போ ஃபாரினோட கொலாபரேஷனுக்கு இந்த ஸ்பார்க்கு அது மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபாரின்லேருந்து நம்ம ஃபேக்கல்ட்டி இங்கே கொண்டு வந்து அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன், இங்கேருந்து ஃபாரின் போகிறதுக்கு இது மாதிரியான சில பாலிசிஸும் கொண்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நமக்கு வந்து விக்ஷித் பாரத் 2047ங்கிறது ஒரு ப்ராடக்ட் நேஷன், ஒரு ஸ்டார்ட் அப் நேஷனாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வரதுக்கு இப்போ பேட்டன்ட்டிங்கிறது ஒரு காலத்தில் அப்போல்லாம் பேட்டன்ட் பயணம்னா என்ன ஆகுனே தெரியாது. இப்போ ஆஃப் ரீசன்ட் டேஸ் கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே பேட்டன்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருது, 18 மாதத்தில் உண்டு இல்லைன்னு தெரிஞ்சுடுது. ஸோ பேட்டன்ட்டிங் வந்து ஒரு லுக்ரேட்டிவ் ஆயிருக்கு. இப்போ ஐஐடி மெட்ராஸில் ஒரு நாளைக்கு 1.4 பேட்டன்ஸ் பண்ணுறோம். போன வருஷம் 470 பேட்டன்ட் பண்ணியிருக்கோம். அத்தனை ஐடியாஸும் இருக்குது. இதெல்லாமும் டீப் டெக்னாலஜி ஐடியாஸ். நம்ம நல்ல டீப் டெக், இப்போ ராக்கெட் இன்ஜின் பிரிண்ட் பண்ணுறது, டைமண்ட் பிரிண்ட் பண்ணுறேன், லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ், இது மாதிரி டீப் டெக்னாலஜி பேட்டன்ஸும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ், ஒரு 3 நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு போய் ஸ்டார்ட் அப் சதம்னு ஆரம்பித்தோம். 2 வருஷமாக இப்போ 100 கம்பெனி பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஐஐடி மெட்ராஸில் 112 கம்பெனி இந்த வருஷம், போன வருஷம் 103 கம்பெனி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை உருவாக்கி அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ், அதாவது டிப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ்ஸ், பர்ஃபார்மன்ஸ் லிங்க், ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ், அது மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து நல்லா ஊக்குவிச்சு இப்போ நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதில் பெனிஃபிட் ஆகிறாங்க. குறிப்பாக செமிகண்டக்டர்ஸ் நமக்கு ரொம்ப தேவை, கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்திருக்கு. ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்ஸ் அந்த விஷயத்தில் நல்ல ஒரு ட்விஸ்ட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வருது. அது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நம்மளோட சொவரின் டெக்னாலஜிங்கிறது முக்கியம்.
2: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30. காற்றில் விரியும் கடிதமலர் நிகழ்ச்சி. காற்றோடு கானம், மனதோடு ரீங்காரம் படைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தங்கள் எண்ணத்தில் மலரும் பாடல்களை கடித மலரின் வாயிலாக கேட்டு மகிழ அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு அனுப்பி கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியின் முதலாவது பாடலை விரும்பி கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கும் நேயர்கள்: கைத்தறி நகரிலிருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி மற்றும் பலர். படம் தூள் என்ற திரைப்படத்திலிருந்து ஆசை ஆசை இப்பொழுது காற்றில் கானம் கேட்கும் விரும்பி கேட்ட நேயர்களுக்காகவும் மற்றும் வானொலியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் காற்றில் கானம் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள். நேயர்களின் விருப்ப கானங்களும் விமர்சன கடிதங்களும் இணைத்து சேர்க்கும் நேரமாக 9:37. அடுத்ததாக யாருடைய விருப்பத்தின் பேரில் கேட்கப் போகிறோம் என்றால், ராமேஸ்வரத்திலிருந்து தாரிக் அப்துல் ஆஜிஸ் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அனைவரும் நலமானு கேட்டிருக்கிறாங்க. இங்கு நிலையத்தில் அனைவரும் நலம், நீங்கள் நலமா? என்ன பாட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, வெற்றி விழா படத்திலிருந்து மாறுகோ மாறுகோ அப்படின்ற பாடல் கேட்டிருக்கிறாங்க. கேட்ட நேயருக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இதோ.

அனைத்து திசைகளிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்த கடிதம் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா, மே மாதம் திரைப்படத்திற்காக என் மேல் விழுந்த பனித்துளியே அப்படின்ற பாடலை கேட்டு எழுதியிருக்காங்க. மஞ்சள் நீர் காயல் ஊர்ல இருந்து எம் சிங்காரவேல் மற்றும் மம்சாபுரத்திலிருந்து மீனா. இதோ இவர்கள் கேட்ட பாடல் காற்றில் விரிகிறது. இனிதாக

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

நேரம் 9:53. நிகழ்ச்சியில் தொடரும் கடித மலர். குண்டேந்தல் பட்டியிலிருந்து தவமணி எழுதி அனுப்பியிருக்கிறார். கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இந்தமான் உந்தன் சொந்தமான் படப்பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடல் காற்றலில் மலர்கிறது. நேயரின் விருப்பமாகவும் கேட்கும் அனைத்து நேயர்களின் விருப்பமாகவும்

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை நேயர்களின் மனதை படிக்கும் நிகழ்வாய் வளம் வந்த காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. இன்றைய நாளில் உங்களோட கடிதம் இடம்பெறல அப்படின்னு சொல்லி வருத்தம் பட வேணாம். இன்னைக்கு இல்லைனா நாங்கள் கண்டிப்பாக நாளைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். வளம் வந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இரவின் இனிய அமைதியில் நேயர்களின் இதயங்களை வருட வரும் இனிய இசை சிறகாய் பட்டுச் சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச் சிறகு.

நட்சத்திரங்கள் மின்னும் இந்த இனிய இரவில் உங்கள் இதயங்களை மென்மையான சிறகாய் காற்றலைகளில் தழுவ வருகிறது பட்டு சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

நேயர்களின் செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய சிறகாய் நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. பட்டு சிறகு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.

நெஞ்சங்குள் சோகங்கள்.

மென்மையான பாடல்களால் மனதை வருடி செல்லும் நேரமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேயர்கள் கேட்க இருப்பது நாளை நமது வானொலியில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் கண்ணன் அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பாபா அலி ஸ்ரீ குமாரசுவாமி திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன்.

அவர்கள். 7:30 பிரேக் ஃபாஸ்ட் ஓ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி. இதில் சர்வதேச யோகா தினத்திற்கான பெண்களுக்கான யோகா மற்றும் ஆரோக்கியமான முதுமை குறித்த சிறப்பு தகவல் தருகிறார் யோக சக்ரயா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக. 8:50 சைபாலின் இன்றோ தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திர இசை. நாளை காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 9:02 ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நாளை காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்களில் விருந்தினர் விருப்பம் கேட்கலாம். 10:30 ஒருபட பாடல்கள். 11:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. உரைநடையும் மேடை உரையும் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். நண்பகல் 12:00 சிநேகிதியே, இதில் நம்பிக்கையின் சிறக்குகள். வழக்கறிஞர் ராதா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர்.பி. பரிமலாதேவி அவர்கள். நாளை நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி. பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை. மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னஞ்சலாக. 3:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. நாளை மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் தொடரும். 5:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். நாளை மாலை 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக. 6:40 அந்திப்புக்கள். இரவு 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் சென்னஞ்சலாக. எழுதியவர் பி. சபரீஸ் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக. 7:25 பாட்டு இது கிட்டு. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடரும். 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம். இதில் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள். இரவு 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். நாளை முன்னிரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 102. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேரம் சரியாக 11:40. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:11. இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்கள் கேட்க இருப்பது தேனும் பாலும்.

கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறேன் நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது பாடல் இதயத்தில் நீ திரைப்படத்திற்காக. இதோ காற்றலைகளில்

என்றும் என்றென்றும் இசை சாரலாய் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும்.

இசையால் இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. 11:26:09 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக செர்வ

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக. இதோ காற்றலைகளில் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

காட்டளைகளின் வழியாக பாடல் ஒலித்து சென்ற நேரம் 11:38:09. இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 இல் தேனும் பாலும்

மரகதம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்தோம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நேரம் சரியாக 11:42. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதோ ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக

இசையால் இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேரம் சரியாக 11:46:37.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை முன்னிரவு 11:10 கேட்கலாம் தேனும் பாலும். நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேரம் சரியாக 11:59:30. நள்ளிரவு 12 அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரையோடு.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.
1: Five, six, seven, eight.

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு.

0: இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கேளுங்களே.

தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சமக நிசப்பா நிசாசா நிச ச ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப

காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: அதும் என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நிகழ்ச்சியில் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா, குரலில் கண்ணதாசன், வரிகளில் எம். எஸ். விஸ்வநாதன், இசையில் அழகிய கமலத்தில் பாடல் கேட்கலாம்.

நிறைவாக கேட்டோம் திரையிசையில் பக்தி பாடல்கள். கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பி. சுஷிலா மற்றும் குழுவினர் குரலில், கே. வி. மகாதேவன் இசையில்.

0: நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம். சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் பீபாரம் வெங்கடேசன் அவர்கள் தவில். தேவதேவ கலையாமிதே என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி. ராகம் மாயா மாளவ கவுளை, ரூபகதாளம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஆசாட மாதம் 2ஆம் நாள், பாரபவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காட்டினால் தீமை வரும். செல்லுபடியாகும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட தீமை தருவது வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 302, அதிகாரம் விகுலாமை.
1: செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற.
0: செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காட்டினால் தீமை வரும். செல்லுபடியாகும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட தீமை தருவது வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 302, அதிகாரம் விகுலாமை.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இனி கேட்க இருப்பது இன்று நமது பண்பலைகளில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் கண்ணன் அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒப்பகை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் மாலை அற்புதங்கள், பாவாலி ஸ்ரீ குமாரசுவாமி பற்றிய தகவல் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஒப்பகை பூக்கள் தொடர்ச்சி. இதில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சர்வதேச யோகா தினத்திற்கான பெண்களுக்கான யோகா மற்றும் ஆரோக்கியமான முதுமை குறித்த சிறப்பு தகவல் வழங்குகிறார் யோகா ஆச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்களில் விருந்தினர் விருப்பம் கேட்கலாம், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை உரைநடையும் மேடை உரையும், பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, இதில் நம்பிக்கையின் சிறகுகள், வழக்கறிஞர் ராதா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஆர்பி பரிமலாதேவி அவர்கள். நண்பகல் 12:40 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக, 12:50 சிநேகிதியே, பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னஞ்சலாக கேட்கலாம், 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, மாலை 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஸ் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னேஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம், இதில் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, வாழ்வை வளமாக்கும் புத்தகம் உரை வழங்குகிறார் மாணவி கோபிகா அவர்கள், பெண்ணே ஆக்க சக்தி உரை வழங்குகிறார் மாணவி தீபா, பொதுநல வழக்கு சிறப்பு உரை வழங்குகிறார் மாணவர் விசாகன் அவர்கள், ஆரோக்கியத்தின் ஆணிவேர் யோகா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் பி யோகா பெருமாள் அவர்கள், நிறைவு பகுதி கேட்கலாம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்திகள் கேட்கலாம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டு சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை

நேரம் சரியாக 5 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் கேட்க இருப்பது பக்தி மாலை.

5:06 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்தி மாலையில்

இசையால் இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இல் 5:12:38 ரசித்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 5:16:51. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz இல் பக்தி மாலை.

5:20 நிமிடம் 11 நொடிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.